ஏஎஃப்பி குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு: அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி ஆடவர் முதல் சுற்றில் ரஷ்யாவின் டேனியல் மெட்வெடேவ் 6-4, 6-2, 6-4 எனும் செட்களில் பிரான்சின் ஹூகோ கெட்சனை வீழ்த்தினார். பிரான்சின் மற்றொரு விளையாட்டாளர் ஆர்தர் ரெண்டக்னெச் ஜப்பானின் ஷோ ஷிர்மா புகுரோவை 6-7, 6-2, 7-6, 6-2 என தோற்கடித்த வேளை போலந்தின் காமில் மட்ஸ்டாக் செர்பியாவின் அமட் மெட்ஜோவெடிச்சை 6-3, 6-3, 6-3 என வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கு மலர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க, இன்றைய நாள் முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் நம்ம ஊர் பாடல்கள், மலேசிய பாடல்கள் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன.

தேசதன சிறப்பு வணக்க மின்னல்ல இணைந்திருக்கின்றோம். இப்போதான் சற்று முன்பு நம்முடைய புத்திரஜய சதுக்கத்தில் மாற்றமை தங்கிய மாமன்னர் அவர்கள், பேரரசியார், பிரமுகர்கள்லாம் வந்து இப்போ தேசிய கீதம் ஒலிபரப்பாகி வருகின்றது. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் நம்ம கொண்டு வரோம்.

புத்ராஜயா சதகத்திலிருந்து நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா தேசிய தின கீதம் பாடப்பட்டு இப்போ கட்டம் கட்டமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் குறிப்பா அணிவகுப்பு 69வது தேசிய தின கொண்டாட்டத்து நிலவரங்களை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்போ ஆர்டிஎம் டிவி ஒன்று வாயிலாக பாத்தீங்கன்னா நிலவரங்கள், நேரடி நிலவரங்கள் உங்களுக்காக அங்கு இடம்பெற்று வருகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: ஆசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: தேசதின சிறப்பு வணக்கம் மின்னல் நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. மலேசிய சாதனை புத்தகத்தில் நம்ம மலேசியர்கள் பலரும் வந்து அவங்களுடைய பேரை பதிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம லோக சந்திரனை சந்திக்க போறோம். கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்கள்ல 9 மலைகள், அதுவும் குறிப்பா 7 மாநிலங்கள் இருக்கக்கூடிய மலைகள்ல ஏறி வந்து ஒரு மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருந்தாரு. இப்போ 2வது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அழைப்புல காத்துட்டு இருக்காரு, நம்ம சந்திக்கலாம். வணக்கம் லோக சந்திரன்.
1: வணக்கம், உங்களுக்கு தேசிய தின வாழ்த்துக்கள்.
0: சரி, மீண்டும் ஒரு முயற்சிய களத்துல இறங்கிருக்கீங்க.
1: 25ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 25ஆம் தேதியிலிருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் 12 மலைகள், 7 மாநிலம், 7 நாட்கள்ல வந்து முடிச்சு சாதனை படிக்கணும்னு. அது வந்து இந்த சாதனை வந்து இந்த மடைக்கையொட்டி நான் வந்து ஒரு மலேசிய குடிமகனா வந்து சாதனை படிச்சு நான் வந்து பெருமை சேர்க்கணும்னு வந்து சேலஞ்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன்.
0: 31ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள் தான் உங்களுடைய நிறைவு பயணமா, நிறைவு மலையா?
1: ஆமா, கண்டிப்பாக. மொதல் என்னோட பிளானிங் வந்து 31 வந்து கடைசி ஒரே ஒரு மலை தான் இருந்துச்சு. ஆனா வந்து என்னோட டியூ டு நிறைய சவால்களை தாண்டி, ஏன்னா 2 கால் மசில் ட்விஸ்ட் ஆகி இன்ஜுரி, சோ இந்த டைம்ல நிறைய இன்ஜுரி ஆகி, அப்புறம் மலைகள் வந்து ரீஷெட்யூல் பண்ணி, டைமிங் ரீஷெட்யூல் பண்ணி, சோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து கடைசி நாளாதமா இப்ப நாங்க வந்து குணகருணை போய்கிட்டு இருக்கோம். ஏறி முடிச்சு இருக்கு. அதுக்கப்புறம் பஹாங்ல இன்னும் 2 மலை இருக்கு. மதேக்கா அதுவுமா 31 ஆகஸ்ட் நைட்டு 10 மணிக்குள்ள நாங்க இது முடிக்கணும்னு வந்து ஒரு சவால் வந்து எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கு.
0: ஆமா, இந்த ஒரு பயணம் ரொம்ப சவால் மிக்க ஒரு பயணம் நீங்க சொல்லிருந்தீங்க. இப்போ இன்றைய ஒரு நாள் 10 மணிக்குள்ள 3 மலைகளை ஏறி இறங்கணும்னா, இப்போ இதற்கு முன்ன என்னென்ன மலைகள் ஏறி இருந்தீங்க லோகச்சந்திரன்?
1: நம்ம 25ஆம் தேதி வந்து குனுங் லேடாங் ஏறினோம். அப்புறம் 26ஆம் தேதி வந்து குனுங் தத்தோ, குனுங் ரம்பாவ், குனுங் பெரும்போன் நெகிரி செம்பிளான்ல ஏறி இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 27ஆம் தேதி வந்து குனுங் ஹிட்டாம் ஏறி இருந்தோம். 28 வந்து குனுங் பிரின்சாங் பாராட்டும், குனுங் ஜசான்னு ஒரு குனுங் ஏறி இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து திருங்கானூர்ல வந்து குனுங் சாரோட ஏறி இருந்தோம். கெடால வந்து குனுங் ஜெரா ஏறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கருணை வந்து ஏற போய்கிட்டு இருக்கோம்.
0: இத்தனை மலைகள், உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு பயணம். அதுவும் இன்றைக்கு அதனுடைய நிறைவு நாள் தேசிய தினத்தன்று நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி சிறப்பானது, ஒரு வெற்றி உங்கள் பக்கம் வரணும்.
1: ரொம்ப பெருமைப்படுறேன். அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் எடுத்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து பெட்ரோட்டிசம், ஒரு நாட்டுப்பற்ற வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சோ இந்த மாதிரியும் செஞ்சு நம்ம வந்து நாட்டுப்பற்ற வெளிப்படுத்தலாம் தான் வந்து நம்ம இந்த ஒரு சவாலே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் மலேசியால நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு மலைகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து மக்கள் இதே போயிட்டு சேர்க்கணுக்காகவும் இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்திருக்கேன். மதேக்கா வாழ்த்து. அது மட்டும் இல்லாம இந்த மதேக்கா இந்த ஒரு வாரத்துல வந்து நான் இந்த மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் செஞ்சிருந்தாலும், நான் மலைகள் இருந்தாலும் எஸ்ஜேகேடி புக்கே தரான்னு சொல்லி ஒரு ஸ்கூல் தமிழ் பள்ளிக்கும் நான் போயிருந்தேன். போயிட்டு அங்க வந்து மதேக்கா செலிபிரேஷன், அந்த தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து அங்க மதேக்கா செலிபிரேஷன் அவங்க கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மலைகள் தொடர்ச்சியா ஏறிக்கிட்டு இருக்கேன்.
0: நல்ல ஒரு விஷயம் பண்றீங்க, நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமாவும் உங்களுடைய இந்த சாதனை அமைந்திருக்கின்றது. ரொம்ப நன்றி, மீண்டும் தேசிய தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி. உங்களுக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
2: யோ நண்பர்களே,

0: தேசிய தின சிறப்பு வணக்கம் இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட நம்ம பேச போறோம். 3 உலக சாதனை, 6 மலேசிய சாதனை, 1 ஆசிய சாதனை வென்று தற்போது அவருடைய துறையில ரொம்ப உற்சாகமா செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜெய் பிரபாகரன் நம்மோடு அழைப்புல காத்துட்டு இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: உங்களுக்கு தேசிய தின வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி. உங்களுக்கும் மின்னல் ரசிகர் அனைவருக்கும் வந்து என்னோட தேசிய தின வாழ்த்துக்கள்.
0: சரி, முதல்ல உங்களுக்கு ஒரு தொடக்கம் கொடுக்கும் போதே இத்தனை சாதனை பட்டியல் எல்லாம் படிச்சிருந்தோம். இவ்வளவு சாதனைகள் நீங்க பெற்றிருக்கீங்க அப்படின்னும் போது உண்மைக்குமே இத்தனைக்கும் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த சாதனை மேடையில் புத்தகத்தில் இடம் பெறும் போது உங்க மனசு என்ன சொல்லும், ஒரு மலேசியா எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை அடைய செய்யும் ஜெய் பிரபாகரன்?
1: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு ஆசை, நாட்டு கொடிய பிடிச்சுக்கிட்டு வந்து ஒரு சாதனை செய்யணும், ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்னோட சாதனைக்கு அப்புறம், ஒரு என்னோட வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்புறமும் வந்து நான் உங்களோட மலேசியா கொடியை தான் வந்து பிடிச்சிட்டு நிப்பேன். அதுவே வந்து ஒரு தனி நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு நாட்டு கொடியை வந்து பிடிச்சு நம்ம நிக்கிறது வந்து, நம்ம வந்து ஒரு நாட்டு இவ்வளவு மக்களை பிரதிநிதி நம்ம நிக்கிறதுக்கான சமமான ஒரு விஷயம். அது எனக்கு மட்டும் இல்ல, நான் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வந்து அதான் சொல்றேன். நம்ம நாட்டு பற்றோட வந்து ஒரு காம்படிஷன் வந்து நம்ம சென்றோம்னாக்கா நம்ம வீட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் வந்து நிறைய பெருமைகள் வந்து சேர்க்க முடியும். மலேசியாங்கிறது இவ்வளவு பெரிய நாடு, மூவி மக்கள் வாழ்ற நாடு, இவ்வளவு மக்களை பிரதிநிதி நம்ம செய்யறோம், அதுதான் அதே ஒரு தனி வெறி நம்மளுக்கு நாட்டுக்காக நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: இளைஞர்களுக்கு குறிப்பா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய உதாரணமா உங்களுடைய சாதனைகள் எல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு இந்த தேசிய தினத்தன்று உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் தேசிய தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி.

0: தேசிய தின சிறப்பு வணக்க மின்னல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அங்க தேசிய தின கொண்டாட்ட புத்திராஜிக சதுக்கத்தில் கோலாகலமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்மோட அழைப்புல நடன கலைஞர் குணா காத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுடைய படைப்பு வந்து இந்த கொண்டாட்டம் மாபெரும் கொண்டாட்டத்துல இருக்க போகுது. வணக்கம் குணா.
1: வணக்கம் வணக்கம் மோகன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே உங்களுக்கு. இன்னைக்கு
0: தேசிய தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அப்புறம் என்ன படைப்பு இன்னைக்கு படைக்க போறீங்க நீங்க?
1: ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் எவ்ரி இயர் நம்ம வந்து டெக் பார்ட் பண்ணுவோம் அந்த மருடி கால பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே 800 டான்சஸ் வந்து இன்னைக்கு பண்ண போறாங்க அவங்க படைப்பு. அதான் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இப்ப ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ்.
0: ஆமா, கிட்டத்தட்ட ஒரு ஒரே நேரத்தில் 800 நடன கலைஞர்கள் ஒன்னு ஆடுறாங்க அப்படின்னும் போது அதான் அதற்கான வேலைகள் பயிற்சிகள் நிறையவே இருந்திருக்கும். இது எத்தனாவது முறையா நீங்க கலந்துக்கிறீங்க இந்த தேசிய தின கொண்டாட்டத்துல?
1: மூன்றாவது வருடம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் மருடிகாவுக்கு. ஐ வாஸ் லைக் எனக்கு ரொம்ப வந்து பெருமையா இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து நிறைய நடனமணிகள் வந்து நம்ம எப்போதுமே இன்வைட் பண்ணுவோம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. பட் அவங்களுக்கு வந்து இந்த இதுல எப்படி இருக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதுல. ஆனா பெர்ஃபார்ம் பண்ண பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராவுடா இருப்பாங்க, ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து மீந்தி வந்து சின்ன வயசுல டிவில பாப்போம், பாப்போம் இது எப்படி இருக்கும். மருடிய அரங்கத்துக்கு வந்து வந்து அந்த லைஃப பாக்குறது அது ஒரு பெரிய ஒரு பெருமையா இருக்கும் நம்மளுக்காங்க. நம்ம நிறைய நாடுகள் பாக்குறோம் எவ்வளவு வந்து நேச்சர் டிசாஸ்டர்ஸ் நடக்குதுன்னு. ஆனா நம்ம இங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நினைச்சு
0: நிறைவா இருந்தது. இன்றைக்கு பேச நானுமே இப்ப வந்து தொலைக்காட்சி வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். உங்க படைப்பு வரும்போது நானும் அங்க இருந்து கண்டு கழிக்கிறேன். ரொம்ப நன்றி குணா.
1: கண்டிப்பா நன்றி நன்றி.
0: தேசிய தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும்.
1: தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் மலேசியா எல்லாத்துக்குமே வந்து தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: பேராசிரியர் முனைவர் மு ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சாலையில ஒரு சிறிய விபத்து, இரண்டு கார்கள் உரசி கொண்டன. பெரிய சேதம் ஒன்றும் இல்லை. நடு சாலையில வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாக்குவாதம் அவ்வளவு மோசமா இருக்கு. கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக பொது வெளியில அவர்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது நமக்கே மனசு கஷ்டமா இருந்தது. யாரோ ஒருத்தர் அதை பதிவு பண்ணி போட்டுட்டாரு. அந்த பதிவை வந்து இரண்டு நண்பர்கள் பாக்குறாங்க. அதுல ஒரு நண்பர் சொல்றாருங்க, பாருங்க என்ன அநியாயம்னு. அவர் கேட்கிறார், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு. தப்பு செஞ்சவரை மட்டும் திட்டி இருந்தா பரவாயில்லையா, அவரை வச்சு ஒரு சமுதாயத்தையே இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க பாருங்க அப்படின்னு. நண்பர் வந்து சொன்னாரு, அது தப்புதான். ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தை வச்சு ஒரு சமுதாயத்தையே அளக்க கூடாதுன்றது சரியான கருத்து. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் நம்ம என்ன அப்படின்னு அடுத்து கேக்குறாரு. நம்ம செய்யற சில காரியங்கள்ல நம்மோட முடிஞ்சிருது இல்லப்பா அப்படின்றாரு. அவர் நண்பரை பார்த்து, நம்மால நம்ம சமூகத்துக்கு பெரிய பெருமை சேர்க்க முடியாம போகலாம், எல்லாரும் பெரிய சாதனை பண்ணணும்ன்ற அவசியம் கூட இல்லையப்பா. ஆனா நம்ம செயலை பார்த்து நம்ம சமுதாயத்தை பத்தி கேவலமா மத்தவங்க நினைக்காத அளவுக்கு நம்ம செயல்பாடுகள் இருக்கணும் இல்லையா. அப்ப அடுத்து ஒரு அப்படின்னா என்ன சொல்ற, அந்த கருத்துல சொன்னவங்க கொமெண்ட் சொன்னவங்க எல்லாம் சரியின்றியான்னு. இல்ல இல்ல, அத சொல்லல நானு. ஒருத்தருடைய தவறை ஒரு சமூகத்தின் தவறாக மாற்றுவது ஒரு கயமை, அது மிகப்பெரிய தவறு, அசிங்கம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். பிறகு மெதுவாக சொன்னார், அந்த தவறுக்கு நம்ம நடத்த தீனி போடாம இருப்பது நல்லது தானே, நம்ம அதுக்கு காரணமா இருக்கக்கூடாது இல்ல. அடுத்த நண்பர் சிரித்தார். அப்ப நம்ம எல்லாரும் என்ன, இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளா, நம்மளை வச்சு ஒரு சமுதாயத்தையே பேசுறதுக்கு இல்ல இல்ல, அவ்வளவு ஆசை உனக்கு வேணாம், அந்த பதவியெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கொடுக்கல. ஆனா சில நேரம் நம்ம நடந்துக்கிற நடத்தைய வச்சுதான் இந்த சமுதாயமே இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு பலரும் முடிவுக்கு வர்றாங்க. அது தப்புதான், அது தப்புதான். ஆனா அதுதான் யதார்த்த வாழ்க்கையில நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது இல்ல. அப்புறம் அடுத்த சொன்ன, அப்படின்னா நம்ம செயல் நம்மோட மட்டும் முடியறதில்ல, இதைத்தானப்பா முன்னையே சொன்னேன் என்று இருவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். நன்றி, வணக்கம்.

வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க, உங்க காலை பொழுதேனும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. அதை இன்றைய நாள் முழுக்க உங்களுக்காக மலேசிய பாடல்கள் மட்டும்தான் நம்ம மின்னல் எஃப்எம்ல கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். இந்த வாரம் முழுக்க வந்து நெடுஞ்சாலைகள் அதிகமான வாகனங்கள் பயணிக்கும் அப்படின்னு பிளஸ் நெடுஞ்சாலை தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் பயணிக்கக்கூடும். ஏன்னா பள்ளி விடுமுறை வேற, பிறகு வாரிய நாட்கள் ஒட்டி விடுமுறை வர்றதுனால திட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதில் எங்கு போனாலும் ரொம்ப பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுங்க. நாங்கள் உங்களோட தொடர்ந்து வந்துகிட்டு இருப்போம். இதற்கிடையில் நாளை தொடங்கி 95 சலுகை திட்டத்தின் வழிக்கூடிய ரோன் 95 பெட்ரோல் 200 லிட்டர் இருந்து 300 லிட்டராக உயர்த்தப்படுகின்றது அப்படின்னு ஒரு விவரத்தை பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தாரு. அடுத்து ஜிதிஷ் இசையமைப்பில் குமரேஷ் ஸ்வர்ணதீபன் சக்கரவர்த்தி கேஷினி பாடிய பாடல் உன் குரல் உங்களுக்காக வருதுங்க, கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கு.

0: இன்று 69வது தேசிய நாள் கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்தில் களை கட்டியுள்ளது. நேபாள வெள்ளம், ஸ்மார்ட் சிறப்பு படையை அனுப்ப நட்மா தயார். வணக்கம், சலா மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இன்று 69வது தேசிய நாளை முன்னிட்டு அதன் கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்தில் களை கட்டியுள்ளது. நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு ருக்ன் நிகாராவோடு மிர்டேகா முழக்கத்துடன் அக்கொண்டாட்டம் தொடங்கியுள்ள வேளை கள நிலவரங்களை பகிர்ந்து கொள்கிறார் மலேசிய தகவல் துறையின் ஊடக தொடர்பு நிர்வாக பிரிவின் உதவி இயக்குநர் சத்யாகுமாரி பூங்காவனம்.
1: நம் நாட்டின் 69வது தேசிய தின கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்தில் தற்போது மிகவும் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 80,000-க்கும் மேற்பட்ட மக்கள் அதிகாலை 4 மணியிலிருந்து இங்கு வருகை புரிந்து தேசிய தின கொண்டாட்டத்தில் தங்களுடைய தேசப்பற்று மற்றும் நாட்டின் மீதான அன்பையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு என்ற கருப்பொருளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வாண்டின் தேசிய தின கொண்டாட்டம் கடந்த ஆண்டை காட்டிலும் சற்று மிதமான அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பல சிறப்பு அம்சங்கள் கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இவ்வேளை முத்தாய்ப்பு அங்கமான தேசிய நாள் அணிவகுப்பு குறித்தும் அவர் விவரித்தார்.
1: இவ்வாண்டின் தேசிய தின அணிவகுப்பில் மொத்தம் 76 அணிகள், 11 அலங்கார வாகனங்கள் மற்றும் பல இசைக்குழுக்கள் பங்கேற்றனர். இதில் பல்வேறு அரசு நிறுவனங்கள், பாதுகாப்பு படைகள், அரசுடன் தொடர்புடைய GLC நிறுவனங்கள், பள்ளி மாணவர்கள், உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என மொத்தம் 10,000-க்கும் மேற்பட்டோர் வந்து இதில் பங்கெடுத்தனர். மேலும் முதன் முறையாக ஜோஹூர் மாநிலத்தின் அஸ்கார் சத்யா அணியும் 2027ஆம் ஆண்டின் சி போட்டி விளையாட்டு அணிவகுப்பு குழுவும் இந்த தேசிய தின அணிவகுப்பில் கலந்து கொண்டு சிறப்பு. இன்னும் சில நிமிடங்களில் மலேசிய ஆகாய படையின் சாகச காட்சி படைப்புகளும் இடம்பெற உள்ளன. அது மட்டுமல்லாமல் பிரபல பாடகரான ஃபைசால் தஹிர் தேசிய தின மலேசிய தினத்தின் அதிகாரப்பூர்வ பாடலான அகூபர் ஜான்ஜி பாடலையும் பாடவுள்ளார். சரியாக காலைமணி 10:00 2026ஆம் ஆண்டின் 69வது தேசிய தின கொண்டாட்டம் நிறைவடையும் என்று கூறப்பட்டுள்ளது.
0: மலேசியா பல்லினம் கொண்ட நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது மலேசியர்களின் தனிச்சிறப்பு. பல்லின சமூகத்தின் நீடித்த நல்வாழ்வுக்கு ஒற்றுமையும் வளப்பமும் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. தலைமுறை தாண்டியும் ஒவ்வொருவரிடத்திலும் நாட்டுப்பற்று ஊற்றெடுத்தல் அவசியம் என இவ்வேளையில் வலியுறுத்தப்படுகிறது. இலக்கிடப்பட்ட ரோன் 95 உதவித்தொகையின் ஒதுக்கீடு மாதத்திற்கு 200 லிட்டரிலிருந்து 300-க்கு அதிகரிக்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நேற்று ஆற்றிய தேசிய நாள் சிறப்புரையில் அறிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை செலவின சிக்கலுக்கு தீர்வை எட்டும் நோக்கில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மக்கள் நலன் மீது மடானி அரசு கொண்டுள்ள கடப்பாட்டை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை 2027ஆம் ஆண்டு பள்ளிகளை சீரமைக்கும் பணிகளுக்கான ஒதுக்கீட்டில் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும் என பிரதமர் அறிவித்தார். அது 1 பில்லியன் ரிங்கீட்டிலிருந்து அடுத்த ஆண்டு 1.5 பில்லியன் ரிங்கீட்டாக உயரும் என அவர் குறிப்பிட்டார். அந்த கூடுதல் நிதி தேசிய பள்ளி, சீன பள்ளி, தமிழ் பள்ளி, சமய பள்ளி, தாஃபீஸ், சிறப்பு பள்ளி என அனைத்து வகை பள்ளிகளையும் உட்படுத்தி இருக்கும் என்றவர் கூறினார். மேலும் செப்டம்பர் 1ஆம் நாள் 18-30 வயது வரைக்குமான 100,000 இளையோருக்கு மக்களுக்கான AI திட்டம் தொடங்கப்படவிருப்பதாக நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் அறிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட பயிற்சி மாடியூல்ஸை நிறைவு செய்யும் இளைஞர்களுக்கு முன்னணி செயற்கை நுண்ணறிவு AI செயலி ஒன்றிற்கான 3 மாத கால இலவச சந்தா வழங்கப்படும். அதில் அமெரிக்காவின் ஜெமினாய் என்டர்பிரைஸ், சீனாவின் வண்டர்கிளிப், மல்ரன் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் AI சேட் அரட்டை தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கும் என பிரதமர் கூறினார். இவ்வேளை பொது சுகாதாரத்துறைக்கு தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC 1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை வழங்கும் என பிரதமர் கூறினார். 150 மருத்துவமனைகள், 1000-க்கும் மேற்பட்ட பொது சுகாதார வசதிகளில் மின்னணு மருத்துவ பதிவு முறை மற்றும் இணைய இணைப்பை செயல்படுத்துவது உள்ளிட்ட இலக்கவியல் செயல்திறனை வலுப்படுத்த அந்நிதி பயன்படுத்தப்படும். சிகிச்சை செயல்முறையை விரைவுபடுத்துவது, அதன் மூலம் மருத்துவமனைகள் மற்றும் பொது சுகாதார மையங்களில் நோயாளிகள் காத்திருக்கும் நேரத்தை குறைப்பதை அந்த அறிவிப்புகள் நோக்கமாக கொண்டுள்ளன. பொது சுகாதாரத்துறையின் இலக்கவியல் மயமாக்கலை விரைவுபடுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள 350 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு, தேசிய இலக்கவியல் சுகாதார சூழல் இணைப்பு திட்டம் பிரசாடா செயல்பாட்டை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒதுக்கீடு தற்போது சுகாதார கிளினிக்குகளில் பொது மருத்துவமனைகளில் திட்டமிடப்பட்டுள்ள இலக்கவியல் மயமாக்கல் முனைப்புகளுக்கு வலு சேர்க்கிறது என்று மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கூறியது. பல்வேறு அமைச்சுகளுக்கு அந்த ஒத்துழைப்பு 1945 வாக்கில் திட்டமிடப்பட்டிருந்த இலக்கவியல் மயமாக்கல் முயற்சிகளை அடுத்த ஆண்டிற்கே முடுக்கிவிடும் என்று MCMC தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: நம்ம மலேசியாவே பச்சை பசேலனு இயற்கை அன்னையின் செல்லப்பிள்ள மாதிரி அழகா இருக்குல்ல,
2: அதை எப்படி மறக்க முடியும்? உலகில் உள்ள 60 வகை அலையாத்தி மேங்க்ரோவ் மரங்கள்ல 40 வகைகள் கடா மர்போ பகுதியில் தான் இருக்குது. இது இயற்கை சீற்றங்களில் இருந்து கடலோர பகுதிகளை பாதுகாக்குது. பகங்கையில் உள்ள தாமா நகரம் உலக பழமையான வெப்பமண்டல மழைக்காடு. இது 130 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அதோட கூர்மையான சிகரங்கள் கொண்ட குணோங் மூலு உலகின் மிக நீளமான குகை அமைப்புகளை கொண்டிருக்குது. யுனெஸ்கோ பாரம்பரிய தளம் எனும் அங்கீகாரத்தையும் அது பெற்றிருக்கு. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம்.
1: இயற்கையோடு இந்த மலேசியால பறந்திருக்க பெருமைப்படணும்ல நம்ம.
3: அனைவருக்கும் RTM வானொலி தமிழ் செய்தி பிரிவின் இனிய தேசிய நாள் வாழ்த்து.
0: கடந்த 26 நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து நேபாளத்தில் 55 பேர், சீனாவில் 36 பேர் என மொத்தம் 91 மலேசியர்களை தொடர்பு கொள்ள இயலாத நிலை தொடர்ந்து நீடிப்பதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளை அண்மைய நிலவரங்கள் தொடர்பில் இருநாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வருவதாக விஸ்வா புத்ரா குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்தில் தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ மலேசியாவின் சிறப்பு பேரிடர் உதவி மீட்புக் குழு ஸ்மார்ட் தயார் நிலையில் உள்ளது. எனினும் மலேசியாவின் உதவியை பெறுவது தேவைக்கும் அந்த இமயமலை நாட்டின் அரசாங்கத்தின் முடிவுக்கு உட்பட்டது என்று தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையில் உள்ள தீவொன்றில் ஈரான் ஏவுகணை தளத்தை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்தது. ஜூலை மாத இறுதியிலிருந்து தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் அண்மைய தாக்குதலாக இது உள்ளதாக AFP குறிப்பிட்டுள்ளது. லாராக் தீவில் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க கடற்படை கேப்டன் டிம் ஓகின்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. குரூபோங் ஹங்ஜபாட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மலாக்கா FC 2-1 என நிக்ரிசிம்பிலான் FC-ஐ வென்றது. 3000-க்கும் அதிகமான ரசிகர்கள் கண்டுகளித்த அப்போட்டியில் இரண்டாம் பாதி கூடுதல் நேரத்தின் போது பிரேசிலை சேர்ந்த இறக்குமதி ஆட்டக்காரர் கிறிஸ்டியன் டிசோசா ஆண்ட்ரி அடித்த கோல் சொந்த அணிக்கு முழுமையான புள்ளிகளை பெற்றுத்தந்தது. நிறைவாக அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. ஆடவர் முதல் சுற்றில் ரஷ்யாவின் டேனியல் மெட்வீடேவ் 6-4, 6-2, 6-4 எனும் செட்களில் பிரான்சின் யூகோ கெட்சனை வீழ்த்தினார். பிரான்சின் மற்றொரு விளையாட்டாளர் ஆத்தோர் ரிடக்னேச் ஜப்பானின் ஷோ ஷிபா புகுரோவை 6-7, 6-2, 7-6, 6-2 என தோற்கடித்த வேளை போலந்தின் கமில் மார்ச்குராக் செர்பியாவின் அமாட் மெட்டோவிச்சை 6-3, 6-3, 6-3 என வீழ்த்தினார். செக் குடியரசின் ஜிரி லெஹெகா பிரான்சின் பாப்லோ கெரனோ புஸ்தாவை 6-1, 7-6, 4-6, 6-2 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டார். அமெரிக்காவின் ஜெக் கெனடி ரஷ்யாவின் லாய்ட் அரிசிடம் 6-4, 6-2, 6-2 என வெற்றியை நழுவவிட்டார். இன்று 69 தேசிய நாள் கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்தில் களை கட்டியுள்ளது. நேபாள வெள்ளம், ஸ்மார்ட் சிறப்பு படையை அனுப்ப நட்மா தயார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் காலை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தேசிய தின சிறப்பு வணக்க மின்னல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி. இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை மல்லீசர்களுக்கும் எங்களுடைய 69வது தேசிய தின கொண்டாட்ட வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டிவி ஒன்று வாயிலாக நேரலையாக மெர்டேக்கா குறிப்பா நம்ம தேசிய தின கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்திலிருந்து நேரடி நம்ம பார்த்துக்கிட்டே அது குறித்து விவரங்களை வழங்கிக்கிட்டு இருக்கும். இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். சாந்திரா, டிஜே விவேக் ஜி பாடிய பாடல் உங்களுக்காக அடுத்து வருது, கேட்கலாம்.

வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், உங்கள் காலை பொழுதை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க மலேசிய பாடல்கள் தான் இன்றைய நாள் முழுக்க நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. சரி, இதற்கிடையில இன்றைக்கு தேசிய தினம் அப்படின்றதுனால நம் நாட்டின் தேசிய மலர் இந்த செம்பருத்தி பூங்காராயா மலர் இருக்கு இல்லையா, 1958 இந்த ஆண்டு காலகட்டத்தில் தான் சரி நாட்டிற்கு ஒரு தேசிய மலர் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு 7 மலர்களை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் 1960 July 28 தான் அதிகாரப்பூர்வமா மலேசியாவின் தேசிய மலர் பூங்காராயா செம்பருத்தி அப்படின்ற இந்த மலரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதற்கு நிறைய காரணங்கள் முன்வைக்கிறாங்க. தேசிய மலரான செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க நம்ம எங்க வேணா பார்க்கலாம், அழகா இருக்கும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய 5 இதழ்கள் வந்து நாட்டின் 5 இந்த கோட்பாடுகள் வந்து குறிக்கும் வண்ணமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக தான் இந்த 1960 தொடங்கி தான் இந்த தேசிய மலராக பூங்காராயா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அறிவிச்சாங்க. அடுத்து குமரேஷ் கமலக்கண்ணன் புவனேஸ்வரி பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
3: I can hear it. I feel the heat, baby. Blazing. Yeah.

புலன் பாடிய பாடலை நாம கேட்டோம். ஹிப் ஹொரே அப்படின்ற ஒரு பாடல் உங்களுக்காக இடம்பெற்றிருந்தது. அப்புறம் விடுமுறை நாட்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. நிறைய பேருங்க இந்த மாதிரி தேசிய தின கொண்டாட்டம் சமயத்துல நிறைய பேர் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனா போக வாய்ப்பு இல்லாதவர்கள் நிச்சயமா இப்போ இந்த காலையிலே தொலைக்காட்சி முன்புறம் அமர்ந்து அங்கு நடக்கக்கூடிய அணிவகுப்பை பாக்குறதே அது ஒரு சுகம் தான். சின்ன வயசுல நிறைய அதற்கான அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். டிவி ஒன்று வாயிலாக நீங்க தாராளமா பார்க்கலாம். அடுத்த ஒரு பாடல் வரட்டும். பாடலுக்கு பிறகு நம்ம ரவீன் அங்க இருக்காரு, என்னென்ன நிலவரங்கள் கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். கே கே கண்ணா மற்றும் சுகன்யா கொண்டு வரும் பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: வான் சாகசங்கள்லாம் இப்போ உதவி இடம்பெற்று வருது. சரி, இப்ப நம்ம புத்திர சதுக்கத்துல ரவீன் இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக.
1: மாமன்னரின் அதிகாரப்படியான வருகைக்கு பிறகு இந்த தேசிய கொண்டாட்டம் தற்போது நடக்கிறது. நம்முடைய முக்கிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுடைய இந்த பங்கேற்பாளர்கள் இருக்காங்க. போக ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது போல 10,000 மேற்பட்டோர் அணிவகுப்புல கலந்துருக்காங்க. அவங்களுடைய ஒரு சிறப்பு அணிவகுப்பு இடம்பெற்றிருக்கு. குறிப்பிட்டு சொல்றதா இருக்கா, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மாமன்னர் வருகையின் போது ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கப்படுறது அவர் எந்த வாகனத்துல வராரு அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: கடந்த ஆண்டு பார்த்தோம்னா சசிகலால அவரே வந்து அந்த வாகனத்தை செலுத்திட்டு வந்திருந்தாரு. ஆனா இம்முறை பார்த்தோம்னா இந்த சிலர் சொல்லிட்டு ஒரு புதிய ரக வாகனம் இருக்கு. இது உண்மையில மே மாதத்துல நம்முடைய மாமன்னர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து சென்றிருந்தாரு. அங்க வந்து ரஷ்யா அந்நாட்டு அரசாங்கம் நமக்கு வந்து நம்முடைய மாமன்னருக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த வாகனம் தான் இன்றைக்கு வந்து மாமன்னர் நம்மளுடைய கொண்டாட்ட அணிவகுப்புல வந்து அந்த வாகனத்தை வந்து நம்ம பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தேசிய தின கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஹியூமன் கிராஃபிக்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ஆரம்ப காலகட்டங்கள்ல 90-2000 காலகட்டங்களை பார்த்தோம்னா இந்த மலேசிய பாடல் ரொம்ப பிரபலமா இருந்தது. கோயாங் கோயாங் பாடல் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இல்லையா?
0: கோயாங் கோயாங் அதுவா?
1: அதுதான் அந்த பாடல். இன்றைக்கு வந்து ஹியூமன் கிராஃபிக்ஸ் சில பாடல்கள் இடம்பெற்றன. அந்த மலேசிய பாடலும் இடம்பெற்றிருந்தது. அவ்வளவு ஒரு வரவேற்பா இருந்தது.
0: நிலவரங்களை வழங்கியதற்கு மீண்டும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
1: தேசிய தின வாழ்த்து. நன்றி.

கடகன் பாடலை நம்ம கேட்டுங்க. கணேசன் மனோகரன் மற்றும் டாக்டர் பயன் பாடிய பாடல் அது. சரி, இப்போ புத்ராஜய சதுக்கத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கலாம். அதேதான், சரி, புத்திரஜய சதுக்கத்திலிருந்து அங்குள்ள நிலவரங்கள் நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில் இந்த வருடத்திற்கான தேசிய தினத்தினுடைய அதிகாரப்பூர்வ பாடல் அக்கூபர் ஜான்ஜி அப்படின்ற ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருந்தது. எல்லாருக்கும் தெரியும், மினல் எஃப்எம்ல கூட இந்த பாடல் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இதை பாடினவர் பார்த்தீங்கன்னா ஃபைசல் தாஹிர் அப்படின்ற நம்ம நாட்டு கலைஞர். கிட்டத்தட்ட 20 வருட காலமாக உள்ளூர்ல கலைத்துறையில ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கலைஞர். இந்த பாடல் வந்து அதிகமா ஒற்றுமையை பற்றி விளக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில நாட்டு பற்றினும் அதிகமா இருக்கணும் அப்படின்ற வலியுறுத்தக்கூடிய வகையில தான் இந்த அக்கூபர் ஜான்ஜி அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் ஒரு 2 நிமிட பாடலா இருந்தாலும் ஒரு மாத காலகட்டம் எடுத்து இது வந்து இசையமைத்து இதற்கு வரிகள் கொடுத்து இது வந்து இந்த வருட தேசிய தினத்திற்கான அதிகாரப்பூர்வ பாடலாக இருந்தது அப்படின்ற விவரத்தை அந்த பாடலை பாடினவர் சொல்லியிருந்தாரு. சரி, இப்ப அந்த பாடலை கேட்கலாம். இந்த வருடத்திற்கான தேசிய தின கொண்டாட்டத்தின் அதிகாரப்பூர்வ பாடல்.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

அடுத்தரம் பாடலோடு இன்றைய வணக்க மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. 69வது தேசிய தின கொண்டாட்டம் இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாகவே உங்களுக்காக வணக்க மின்னல் வந்து இடம்பெற்றிருந்தது. இன்றைய நாள் முழுக்க உங்களுக்காக மின்னல் எஃப்எம்ல முழுக்க முழுக்க நம் நாட்டு பாடல்கள், நம் மண்ணின் பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற தயாராக காத்துட்டு இருக்கு. அதுக்கு மீண்டும் இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை மலேசியர்களுக்கும் இனிய தேசிய தின வாழ்த்துக்கள். சரி, அடுத்து இளமை உல்லாசம் காலை 10 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவல காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோடு வந்துகிட்டே இருக்கோங்க. விடைபெறுகின்றேன், மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா சரி சோஃபியாவும் மலேசிய மக்கள் அனைவருக்கும் 69வது தேசிய நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர். பேரரசர் தம்பதியர் இன்று காலை 8 மணிக்கு புத்ராஜயாவில் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். நாட்டின் நிர்வாக மையம் புத்ராஜயா சதுக்கத்தில் 69வது தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மக்கள் அலையென திரண்டனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய அணிவகுப்பை பார்வையிட மக்கள் அதிகாலை 3:30 மணிக்கு முக்கிய மேடைக்கு அருகில் சிறந்த இடத்தை பிடிப்பதற்காக வெகு தொலைவில் தங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு கால்நடையாக சென்றது பர்னாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்துள்ளது. அனைத்து வயதுடைய மக்களும் அக்கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதுடன் பிள்ளைகளை அழைத்து வந்தது வரும் தலைமுறையினர் நாட்டுப்பற்று உணர்வை விதைப்பதை புலப்படுத்தியது. தேசிய கொடியை பறக்க விடுவதில் மட்டுமல்ல, நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துவதிலும் இளைய தலைமுறையினர் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினர். இன்று புத்ராஜயாவில் இவ்வாண்டுக்கான தேசிய நாள் கொண்டாட்டத்தில் இளம் தலைமுறையினர் பெருமளவில் பங்கேற்று நாட்டின் மீதான தங்களது பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வெளிப்படுத்தினர். இன்றைய கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற பல்வேறு அங்கங்களில் கலந்து கொண்ட 11,000 பேரில் 80 விழுக்காட்டினர் 30 வயதிற்கும் குறைவான இளையோர். அவர்கள் பெரும்பாலானோர் பள்ளி மாணவர்களும் உயர்கல்விக் கழக மாணவர்களும் ஆவர். தென்கொரியாவுக்கு வரும் சுகாதார சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 2 மில்லியனை கடந்தது. அந்நாட்டின் சுகாதார சேவை மீதான நம்பிக்கையும் ஆர்வமும் அதிகரித்ததன் காரணமாக உலகளாவிய மக்கள் தென்கொரிய சுகாதார சுற்றுலாவை நாடுவதாக ஓர் அறிக்கையை மேற்கோளிட்டு யோன் எஃப் செய்தி வெளியிட்டது. ஜெர்மனியில் 35 வயது கைதி ஒருவர் சிறையின் கூரை வழியாக வெளியேறி தப்பியோடியுள்ளார். அதிகாலை 3:20 அவர் டாய்ஸ்பர்க் ஹம்போர்ன் சிறையிலிருந்து தப்பியதாக நோர்த்ரைன் வெஸ்ட்ஃபாலியா மாநில நீதி அமைப்பு கூறியது. திருடியதன் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அக்கைதியை கண்டறிவதற்கான தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. விளையாட்டு ஸ்பெயினிஷ் லாலிகா கார்பந்து. இன்று நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ள ஆட்டங்களில் ஒசாசுனா கெதாஃபேயை எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் பார்சிலோனாவும் ராயோ வெலகனாவும் களம் காண்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு பொது விடுமுறை, தேசிய நாளும் கூட. ஒரு நாடு அப்படிங்கிறது வெறும் மண் இல்லைங்க. அந்த மண்ணில் வாழும் மனிதர்களின் கனவுகள், உழைப்பு, அன்பு, ஒற்றுமை, இது எல்லாமே ஒரு நாட்டின் உண்மையான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து மலாய் பேசலாம், தமிழ் பேசலாம், சீன மொழி பேசலாம், நம்முடைய மதம் வேறாக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரம் வேறா இருக்கலாம், ஆனா நம்முடைய அடையாளம் ஒன்றுதான். மலேசியர்கள் அப்படின்ற பெருமையான அடையாளம் நம்ம கிட்ட இருக்குங்க. இந்த நாட்டின் வளர்ச்சியில் ஒவ்வொரு தலைமுறையும் அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு வந்து செய்துட்டு இருக்காங்க. இன்று நாம் அனுபவிக்கும் அமைதியும் வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா, சுதந்திரமும் நமக்கு முன் வாழ்ந்தவர்களின் உழைப்பின் பலன் தான். அவங்க மட்டும் அந்த தியாகத்தை பண்ணலனா இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்குமா? அதனால இந்த தேசிய தினத்துல கொடியை ஏற்றுவது மட்டும் இல்லைங்க, பொறுப்பாக ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மலேசியர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேசப்பற்றை வெளிப்படுத்திட்டே இருக்கணும். இன்றைய நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே நம் வாழும் நாட்டை நேசிப்போம், ஒருவரை ஒருவர் மதிப்போம், வேறுபாடுகளை தாண்டி ஒன்றாக நிற்போம். ஏன் அப்படின்னா, ஒற்றுமையாக இருந்தால்தான் மலேசியா வலிமையான நாடு. ஒவ்வொருவரும் முன்னேறினால்தான் மலேசியாவும் முன்னேறும். எல்லா மலேசியர்களுக்கும் இனிய தேசிய நாள் வாழ்த்து. இன்றைக்கு நம்முடைய ஒலிபரப்பு முழுக்க உள்ளூர் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். நம் உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகள் தான் தொடர்ந்து உங்களுக்காக இடம்பெற போகுது.

பிரகாஷ் பிரான்சிஸ் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, புத்திரஜயா சதுக்கத்திற்கு போக முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஒன்று இல்லாத நேரலையை பார்க்கலாங்க. 80,000 மேற்பட்டவர் வந்துட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. அணிவகுப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்டவர் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. அந்த நேரலையை நீங்கள் டிவி ஒன்றில் வந்து தாராளமாக பார்க்கலாம். அங்க அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பேர் கலந்துருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாதவர்கள் ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்கள் பக்கமாகவும் வாங்க. காணொலிகள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நம்ம உள்ளூர் பாட்டில் அடுத்த பாட்டு யார் கொண்டு வராங்க? கிறிஷ்கே ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

ஹெர்வின் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. உள்ளூர் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு? நீங்க நிகழ்ச்சிக்கு தாராளமா அழைக்கலாங்க, அழைத்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்க பகிர்ந்துக்கலாம். சொல்லி 3228 2573 அல்லது 4768. நம்ம எவ்வளவு அவசரமாக பயணம் செஞ்சாலுமே சாலையை கடக்க முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு வழி கொடுப்போம், அதை பார்த்துருக்கீங்களா? நம்முடைய நேரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து மற்றவர்களின் பாதுகாப்பை பத்தி நம்ம நினைச்சு பார்ப்போம். சாலையில ஒருவருடைய வாகனம் வந்து பழுதாகி நின்றுச்சு அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கடந்து போயிடாம நம்மளால முடிஞ்ச உதவியை செய்ய நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதாங்க மலேசியர்களுடைய தனி அழகு அப்படின்னு சொல்லலாம். யாராவது சிரமத்துல இருந்தா கை கொடுக்கறது, யாராவது வழி தெரியாம நின்னா வழி காட்டுறது, யாராவது விழுந்தா தூக்கி விடுறது, இது எல்லாமே நமக்கே உண்டான தனி ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்முடைய நாட்டை நேசிப்பது கொடியை ஏற்றுவது மட்டும் இல்லைங்க, நாம் செல்லும் இடங்கள்ல குப்பையை வீசாம பாத்துக்கிறது, பொது இடங்களை சுத்தமா வச்சுப்போம், நமக்கு பிறகு வருபவர்களுக்கு இந்த நாட்டை ரொம்ப அழகா விட்டு செல்வோம் அப்படின்றத நினைச்சு பார்க்கணுங்க. நாடு நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாள்ல அதை நம்ம சிந்திச்சே ஆகணும். நம் நாடு நம் பொறுப்பு, நம் ஒற்றுமை நம் பலம். இப்போ அடுத்த பாடல் ஒரு கிறுக்கனின் காவியம் அப்படின்ற ஒரு ஆல்பத்தில் எடுக்கப்பட்ட பாடல். சைக்கோ மந்த்ரா யமுனா தேவன் உங்களுக்காக கொண்டு வராங்க. இந்த பாடலுடைய இசை வந்து பிரவீன் சாய்வி வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: கிளாம்டன் போமோ சாங், அங்கதான் நாங்க ஹாப்பியா போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், நெசவு சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

தயாஜி இசையில் ஆர் லாரன்ஸ் இசையில் தயாஜி வரிகளில் சிவா கலைவாணி குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். மின்னலப்பம்ல நிறைய உள்ளூர் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம், இப்பவும் தொடர்ந்து அதை செய்துட்டு இருக்கோம். மண்ணின் நட்சத்திரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் இடம்பெற்று வருதுங்க. நம்ம உள்ளூர் கலைஞர்களின் சந்திப்பு, பிறகு புதிய பாடல்களை நீங்க வெளியிட்டிருக்கீங்களா, அந்த நிகழ்ச்சியில அந்த பாடல்களையுமே நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம். அதுவும் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே உள்ளூர் பாடல்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட முழுக்க முழுக்க நம் உள்ளூர் கலைஞர்களின் திறமைகளை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடலுமே நம் நாட்டுக்கு கிடைச்ச ஒரு முத்துன்னு சொல்லலாம். ஏன்னா வெளிநாடுகளில் கூட நம்ம பாடல்களை ரசிச்சு கேட்கிற நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இது மலேசிய பாடல்பா அப்படின்ற மாதிரி இப்போ அந்த வரிசையில் அடுத்து ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம சமேஷன் மணிமாறன் இசையில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேபாள சீன எல்லைப்பகுதியில் நூற்றுக்கணக்கான உயிர்களை பறிகொண்ட பெருவெள்ளம் ஏற்படுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே இரு நாடுகளின் அதிகாரிகள் காட்மாண்டுவில் அந்த இடர் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மே 27 நடைபெற்ற அந்த சந்திப்பில் வெள்ளம், வானிலை மாற்றங்கள், பனிப்பாறை தொடர்பான இடர்களை கண்காணித்து அவசரநிலை நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது குறித்து கலந்தாய்வு செய்யப்பட்டது. பனிப்பாறை ஏரிகளின் பட்டியலை தயாரிப்பது, இடர் உள்ள பகுதிகளை வரைபடமாக்குதல் உள்ளிட்ட கூட்டு நடவடிக்கைகளும் பரிந்துரைக்கப்பட்டன. எனினும் கூட்டத்திற்கு பின்னர் பனிப்பாறை இடர்கள் நீர்மட்டம் குறித்த போதுமான தகவல்களை சீனாவிடமிருந்து பெற முடியவில்லை என நேபாள அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரிடர்களை முன்கூட்டியே கணித்து தயாராகுவதில் சிக்கல் ஏற்படலாம் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். இந்நிலையில் நேபாளம், திபெத் பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 804 உயர்ந்துள்ளது. மேலும் 3300 மேற்பட்டோரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்தில் இதுவரை 788 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உள்ள வெளிநாட்டினரின் எண்ணிக்கை 1742 அதிகரித்துள்ளதாக காவல்துறை கூறியது. ஜோர்டான் ராணுவத்தினர் நாட்டின் வான்வெளியை மீறிய 8 ஏவுகணைகளை இடைமறித்ததாக தெரிவித்தனர். பொது உடைமைகளுக்கும் மக்களுக்கும் சேதம் விளைவிக்கும் முன்னரே அவை இடைமறிக்கப்பட்டன. முன்னதாக ஈரானின் லாராக் தீவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவின் சொத்துக்களை கொண்ட அஸ்ராக், ராஜா ஹுசேன் வான்தளங்களை குறிவைத்து விசையுறு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர தற்காப்பு படை IRGC அறிவித்தது. அமெரிக்காவில் நடைபெறும் G20 நிதிக்கூட்டத்தில் செய்தி சேகரிக்க த நியூயார்க் டைம்ஸ், புளூம்பர்க் நியூஸ், த வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகிய முதன்மை ஊடகங்களை சேர்ந்த சில செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நார்த் கரோலினா அஷ்வில் நகரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் G20 நாடுகளின் நிதி அமைச்சர்களும் மத்திய வங்கி ஆளுநர்களும் பங்கேற்கின்றனர். இவ்வாண்டு G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை அமெரிக்கா வகிக்கிறது. ஊடகங்களுக்கு அனுமதி மறுப்பது பத்திரிகை சுதந்திரத்தை பாதிக்கும் என புளூம்பர்க் நியூஸ் கூறுகிறது. ஈரான் போர், பொருளாதார தடைகள், பணவீக்கம் உள்ளிட்ட முக்கிய உலக பொருளாதார விவகாரங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ள நிலையில் ஊடக அனுமதி தொடர்பான இந்த சர்ச்சை எழுந்துள்ளது. ஜான் தர்னஸ் செவ்வாய்க்கிழமை முதல் ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்கிறார். இதன் மூலம் டிம் குக்கின் 15 ஆண்டுகால பணி நிறைவுக்கு வருகிறது. 51 வயது தர்னஸ் 2001 ஆப்பிள் நிறுவனத்தில் இணைந்து வன்பொருள் பொறியியல் பிரிவின் மூத்த துணைத் தலைவராக உயர்ந்தார். ஐபோன் உள்ளிட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் அனைத்து முக்கிய கருவிகளின் பொறியியல் பணிகளையும் அவர் முன்னின்று வழிநடத்தியுள்ளார். ஆப்பிள் நிறுவனம் திறன்பேசி சந்தையில் முன்னணியில் இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு துறையில் பிற போட்டியாளர்களை விட பின்தங்கியுள்ளது. எனவே AI துறையில் ஆப்பிளை முன்னேற்றுவது தர்னஸுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கார்பந்து. புருனோ பெர்னாண்டஸ் பொதுவாக மேன்செஸ்டர் யுனைடெட்டின் முக்கிய ஆட்ட வடிவமைப்பாளராக திகழ்கிறார். குறுகிய இடைவெளிகளுக்குள் துல்லியமாக பந்தை தட்டி கொடுப்பதுடன் சக ஆட்டக்காரர்களுக்கு வாய்ப்புகளையும் உருவாக்குவதில் அவர் திறமைசாலி. இருப்பினும் நேற்றிரவு இப்ஸ்விச் டவுனுக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த கேப்டன் அந்த பணியை தானே முடித்துக் கொள்ள தீர்மானித்தார். பெர்னாண்டஸ் ஹேட்ரிக் அடித்து 5-2 என்ற அபார வெற்றியை பெற்றுத் தந்தார். இதன் மூலம் மைக்கேல் காரிக் தலைமையிலான MU இந்த பருவத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இத்தாலி சிரியா கார்பந்து. இன்டர் மிலான் 1-0 ககிளியாரியை வீழ்த்தி தொடர்ச்சியாக 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதனிடையே நடப்பு வெற்றியாளர் நாபோலி சொந்த இடத்தில் 2-1 கோமோவிடம் மண்ணை கவ்வியது. மற்றொரு ஆட்டத்தில் லாசியோ 1-0 ஜெனோவாவை வென்றது.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: அடுத்து ஒரு மணி வரைக்கும் உள்ளூர் பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில போட்டி அங்கமும் உங்களுக்காக இருக்க போகுது. 12 மணிக்கு பிறகு தாராளமா நீங்க அழைக்கலாம், உங்களுக்காக டிக்கெட் கூட வழங்க போறோம். ஆமா, 12 மணிக்கு பிறகு நீங்க இன்றைக்கு அழைத்தீங்க அப்படின்னா போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 4-7-8 இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை ஆர்டிஎம் கிளிக் வாயிலா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து ஒரு பாடல் ஜுபீர் கான் கொண்டு வராரு, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

சந்தேஷ் வரிகளில் சந்தேஷ் இசையில் இந்த பாடல நிறைய கலைஞர்கள் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. எம் எஸ் பால், சந்தேஷ், முகேன் ராவ், ஹேவக் மதன், கிரீஷ், சபேஷ், மன்மதன், இப்படி நம்ம உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தாராளமா நீங்க அழைத்து கேட்கலாம். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு உள்ளூர் பாட்டா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பாடலா இருக்கும் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த பாட்டு. இப்போ அடுத்து வரப்போற பாட்டு இது நம்முடைய மலாய் நண்பர்களும் ரொம்ப ரசிச்சு கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். பரஞ்சோதி கொண்டு வராரு.

0: என்ன பாட்டு நம்ம உள்ளூர் பாட்டுல கேக்கணும்னு தோணுது உங்களுக்கு?
1: எனக்கு அரவிந்த் பாட்டு வேணும்.
0: குஜராத் குருத்தி. சரி, அந்த பாட்டு ஹர்வினோட பாடல் யாருக்காக கொடுத்துடலாம்?
1: இந்த பாட்டு நம்ம மலேசியால வாழ்ற எல்லாத்துக்கும்.
0: சரி, ரொம்ப நன்றிங்க அழைத்து கேட்டதுக்கு. தேசிய நாள் வாழ்த்து உங்களுக்கு.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கு.

0: விஜயா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச உள்ளூர் பாட்டு என்னது?
1: நீலா மேல ஆண்டபட்டை.
0: பாய் எம்ஜே உடைய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, யாருக்காக அன்பு பரிசா கொடுத்துடலாம்?
1: எல்லாத்துக்குமே, எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே அன்பு பரிசா கொடுத்துடலாம்.
0: சரிங்க விஜயா, நன்றி. தேசிய நாள் வாழ்த்து உங்களுக்கு.
1: தேசிய நாள் வாழ்த்துக்கள் கிஷோர், நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வேணி பேசுறேன், சிங்கசிப்பூர்ல இருந்து.
0: வேணி, சொல்லுங்க, உள்ளூர் பாட்டுனா எவ்வளவு பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்கும், உள்ளூர் பாடல்களும் பிடிக்கும்.
0: எந்த படம் வந்தாலும் போய் பாத்துருவீங்க அப்படியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம படத்துக்கு, நம்ம நாட்டு படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம யாரு சப்போர்ட் பண்றதுன்னு கூட்டிட்டு போயிருவேன்.
0: அதுதாங்க, நம்ம உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்களை மாதிரி நேயர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும்.
1: ஆமா ஆமா, எல்லாருமே போய் பாக்கணும், கண்டிப்பா போய் பாக்கணும். பாக்க பாக்கதான் அது வந்து இன்னும் நல்லா செய்வாங்க.
0: நன்றிங்க.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: ஹலோ, வணக்கம் கிஷோர், நான் மேனகா பேசுறேன்.
0: மேனகா, எங்கிருந்து அழைச்சிருக்கீங்க?
1: ஜிஞ்சாரம் பந்திங்ல இருந்து அழைச்சிருக்கேன்.
0: தேசிய நாள்ல எப்படி போய்கிட்டு இருக்கு விடுமுறை எல்லாம்?
1: ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
0: எனக்கும் ஏதோ வேலையில போய்கிட்டு இருக்கு.
1: எனக்கும் வேலையில தான் போயிட்டு இருக்கு.
0: நீங்களும் வேலையா?
1: ஆமா ஆமா.
0: வேலையை செய்தாலுமே இங்க அழைச்சு பேசணும்னு நினைச்சீங்களா? அந்த மனசுக்கு நன்றி. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சீசேயோட ஃபாரெவர் அந்த பாட்டு வேணும்.
0: அந்த பாட்டு யாருக்காக கொடுத்துடலாம்?
1: அந்த பாட்டு எல்லாத்துக்காகவும் கொடுத்துடலாம்.
0: நீங்களுமா?
1: அங்கேயும்
0: போச்சா?
1: ஆமா, அங்கேயும் போச்சு.
0: வேலை செஞ்சாலுமே இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க பாத்தீங்களா? வேலையில இருந்தாலுமே அததான் பாராட்டணும். நன்றி மேனகா, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஷீசே குரல்ல வந்துகிட்டு இருக்கு, கேப்போம்.
1: ரொம்ப நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் இன்று புத்ராஜயா சதுக்கத்தில் நாட்டுப்பற்றை உயிர்த்துணரும் பல்வேறு அம்சங்களுடன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவ்வேளை இவ்வாண்டு கொண்டாட்டம் மிக பிரமாண்டமாக திட்டமிடப்பட்டதை தொடர்ந்து செவ்வனே பணியாற்றிய ஏற்பாட்டு செயற்குழுவினருக்கு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் பாராட்டு தெரிவித்தார். மக்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதை உறுதி செய்யும் அதேவேளை நாட்டின் வளர்ச்சியில் எந்த சமூகமும் பின்தங்கிவிடாமல் பாதுகாப்பதன் வழி உண்மையான சுதந்திரம் பறைசாற்றப்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். மக்களின் வளப்பமே நாட்டின் மேன்மை என்பதை அவர் எடுத்துரைத்தார். சரவாக்கில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. காலை 9 மணி நிலவரப்படி அம்மாநிலத்தின் சரியானில் காற்றுத்தர குறியீடு 475 பதிவான வேளை சமரஹானில் 334, சிரியாமானில் 330, குச்சேங்கில் 324 என மிக ஆபத்தான அளவில் பதிவாகியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து ஆறுகளின் அருகில் அமைந்துள்ள நீர்மின் நிலையங்களின் சுரங்கப்பாதைக்குள் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சிக்கியிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. அங்கு தற்போது மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அப்பர் திரிஷூலி நீர்மின் நிலையமும் அதில் அடங்கும் வேளை சுமார் 350 பேர் சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசோனா கிராண்ட் கேன்யன் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து சுமார் 15 பேர் காணாமல் போயிருக்கலாம் என அப்பூங்காவின் நிர்வாகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை பிரைட் ஏஞ்சல் கேன்யன் ஃபேண்டம் ரேஞ்ச் பகுதிகளில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மக்களை வெளியேற்றும் அதேவேளை காணாமல் போனவர்களை கண்டறியும் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு. அமெரிக்க பொது டென்னிஸ் வெற்றியாளர் போட்டி. மகளிர் முதலாம் சுற்றில் ரஷ்யாவின் பொலினா லட்சென்கோ மெக்சிகோவின் ரெனாட்டா ஜாரஸுவாவை 4-6, 6-4, 7-6 எனும் செட்களில் வென்றார். செக் குடியரசின் கேரோலினா பிளிஸ்கோவா பெலாரூசின் ஹனி வெண்டவிங்கலை 2-6, 7-5, 6-3 என வீழ்த்தார். இவ்வேளை அமெரிக்காவின் ஜெசிகா பெகோலா ருமேனியாவின் கேப்ரியலா ரூஸை 6-3, 6-2 என வெற்றி கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. இன்றைக்கு முழுக்க முழுக்க உள்ளூர் பாடல்களை தான் நம்ம மின்னலப்படைய ஒளிபரப்புல நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. சரி, இதற்கிடையில நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. ARK விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் டத்து ஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி, புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். இன்றைக்கு அந்த இசை நிகழ்ச்சியை நேரடியாக பார்ப்பதற்கான போட்டி உங்களுக்காகவே இடம்பெற போகுது. சரியான பதில சொன்னீங்க அப்படின்னா டிக்கெட் உங்களுக்காக வழங்கப்படும். என்ன கேள்வின்னு தானே கேட்குறீங்க? தளபதி கச்சேரி இசை நிகழ்ச்சி எங்கு எந்த தேதியில் நடைபெறுகிறது? இதுதாங்க கேள்வி. பதில் தெரிந்தா இப்போவே நீங்க அழைக்கலாம். டிக்கெட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து டேடி ஷேக் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.

0: இன்றைக்கு இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் உங்களுக்காக வழங்க போறோம் சொல்லிருந்தோம். பதில யாரு சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ரீனா பேசுறேன், ஜோஹர்ல இருந்து.
0: ரீனா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி தெரியுது. விடுமுறை எங்க கழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: அம்மா வீட்டுல, அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: ஓ, அம்மா வீட்டுல இருக்கிறனால அம்மா சமையலா இல்ல உங்க சமையலா? இன்றைக்கு
1: இல்ல இல்ல, எங்க சமையல் தான், சிஸ்டர் சமையல்.
0: அக்கா தங்கைகள் இணைந்து சமைச்சு அம்மாக்கு குடுக்கறீங்க அப்படியா?
1: ஆமா, மூணு பேருமே மூணு சமையல் செய்யறோம்.
0: அந்த சமையலோட இப்ப கேள்விக்கான பதிலும் தெரிஞ்சிருச்சுல்ல?
1: கண்டிப்பா.
0: இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டீங்களா? தளபதி கச்சேரி இசை நிகழ்ச்சி எங்கு எந்த தேதியில் நடைபெறுகிறது?
1: 12வது தேதி செப்டம்பர் மாதம், கேத்தே எக்கோ ஸ்பிரிங் ஹால், ஜோஹர்.
0: ஜேபில? உறுதியா? அதான் பதில்.
1: தளபதியோட
0: தீவிர ரசிகரோ?
1: ஆமா, நாங்க குடும்பமே.
0: மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. நன்றிங்க அழைச்சதுக்கு,
1: ரொம்ப நன்றி.
0: ARK விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் டத்து GK ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி இந்த நிகழ்ச்சியை பார்க்க தயாரா? இசை கொண்டாட்டம், உற்சாகம், அனைத்தும் ஒரே மேடையில். இப்பொழுதே டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com அல்லது அழைக்கலாம் 01431 2321.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.
1: மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
4: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்ரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ், உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு போட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதையர்கள், அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: தேசிய நாள்ல பிறந்திருந்தா அது எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. ஏ நம்ம தேசிய நாள்ல பிறந்திருக்கோம் பா, மிருண்டேக்கா பேபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு நீங்க பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே நீங்க பெருமைப்படணும், தேசிய நாள்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது. பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு தாராளமா அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 வெண்ணிலா ரத்னாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து.
1: நன்றி நன்றி.
0: சரி, அப்புறம் பிறந்த நாள் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
1: வீட்டுலதான் கொண்டாடிட்டு இருக்கோம்.
0: உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்ல, தேசிய நாள்ல நீங்க பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க, எல்லோருமே உங்க பிறந்த நாளை சேர்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவு பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
1: கண்டிப்பா.
0: வெளியே எங்கேயும் போலயா? பரிசு எதுவும் வேணும்னு கேக்கலையா? வீட்டுல
1: பரிசு குடுப்பாங்க நினைக்கிறேன்.
0: ஓ, நினைக்கிறீங்க? இன்பதிர்ச்சியாவே வச்சிருக்காங்க.
1: ஆமா, சர்ப்ரைஸா.
0: சரி, என்ன சமைக்கிறாங்க
1: வீட்லயா? எப்பவும் போல கோழிக்கறி, இந்த
0: மாதிரி தான். இந்த மாதிரி தான். சரி, தெம்பா சாப்பிட்டுட்டு பிறந்த நாளை கொண்டாடுங்க, இன்னும் நிறைய நேரம் இருக்கு.
1: சரி, தேங்க்யூ சோ மச்.
0: மீண்டும் உங்களுக்கு தேசிய நாள் வாழ்த்து, பிறந்த நாள் வாழ்த்தும் கூட.
1: நன்றி.
0: மிருண்டேக்கா பேபி, இந்த தேசிய நாள்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அழைச்சு சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்த்து சொல்ல நாங்க ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து ஹேவோக் பிரதர்ஸ் திவ்யா நம்ம உள்ளூர் பாட்டு கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: அருண் சொல்லுங்க, பிறந்த நாள் உங்களுக்கு?
1: ஆமா, இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள்.
0: அருணுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அப்புறம் எப்படி இருக்கு தேசிய நாள்ல பிறந்தது?
1: ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பினாயங்கள வந்து ஒரு பெரிய அளவுல பாராக்கானு. அதுல இதான் முதல் வருஷம் நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வருஷம் பிறந்த நாள் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா போனிச்சு.
0: பிறந்த நாளுக்கும் தேசிய நாளுக்கும் உங்களுடைய பங்கு அதிகமா இருந்திருக்கு.
1: ஆமா, தேசிய அணிவகுப்புக்கு எல்லாம் போயிட்டு ரொம்ப சிறப்பா பங்கெடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரி, இப்ப எங்க வீட்டு கிளம்பியாச்சா?
1: முடிஞ்சிருச்சு, இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு.
0: இதற்கு பிறகு பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி இருக்க போகுது?
1: இதற்கு பிறகு கண்டிப்பா தரப்புல தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும்.
0: பிறந்த நாளுக்கு நீங்க தான் அவங்களுக்காக வாங்கி கொடுக்கணும் ஏதாச்சும்.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் வேற, இன்னைக்கு எனக்கு திருமண நாளும் கூட.
0: திருமண நாளும் கூடயா? என்னங்க இது, தேசிய நாள், திருமண நாள், பிறகு உங்களுடைய பிறந்த நாள்.
1: பிறந்த நாள். ஆமா.
0: சரி, மூன்றுக்கும் சேர்த்து வச்சு நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம். என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது உங்களுக்கு? உள்ளூர் பாட்டுல
1: எனக்கு வந்து கிறிஸ்டியோட பாட்டு.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம். உள்ளூர் பாட்டு கேட்கணும்னு தோணுதா? அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் சிவராஜ் பூச்சோங்கிலிருந்து பேசுறேன்.
0: சிவராஜ் சொல்லுங்க.
1: மகளுக்கு பிறந்த நாள்.
0: மகள் பெயர்?
1: மகள் பெயர் கீர்த்திஷா.
0: கீர்த்திஷா, கீர்த்திஷாவுக்கு வந்து எத்தனை வயசு ஆகுது?
1: 6 வயசு.
0: எப்படி இருக்கா அவங்களுக்கு தேசிய நாள்ல பிறந்ததை நினைச்சு?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க 2020 வேற பிறந்தாங்க.
0: அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நீங்க பாருங்க, தேசிய நாள்ல உங்க பிறந்த நாள் தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு.
1: அவங்க முன்ன ஒரு 3 வயசு வரைக்கும் தெரியல, ஆனா 6 வயசு வரை அவங்களுக்கே தெரிஞ்சு. ஸ்கூல்ல கிண்டர் கார்டன்ல செலிப்ரேட் எல்லாம் பண்ணனே சம்திங் ஸ்பெஷல் அவங்க நம்பிட்டாங்க.
0: என் பிறந்த நாள் எல்லாரும் கொண்டாடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி.
1: ஆமா,
0: சரி, அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து, உங்களுக்கு தேசிய நாள் வாழ்த்தும் கூட.
1: நன்றி.
0: என்ன பாட்டு வேணும்?
1: சொட்டு சொட்டா பாட்டு நீங்க போடுங்க, மலேசியா பாட்டு. தேசிய வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி சிவா.

0: ஹலோ,
1: யார் பேசுறீங்க? எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? உங்களுக்கு தேசிய நாள் வாழ்த்து.
0: வாழ்த்துக்கள் என்ன? தேங்க்யூ மேம்.
1: யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு
0: இருக்கே? எங்க அண்ணனுக்கு.
1: மிருதிகா தேசிய நாள்ல பிறந்திருக்கிறாரு. சரி, அவர் பெயர் என்னது?
0: கவின் பிள்ளை.
1: கவின் பிள்ளை, அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. சரி, வாழ்த்து சொல்லியாச்சு. உள்ளூர் பாட்டுல எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்?
0: அவருக்கு வந்து சசி தி டாக் பாட்டு போடுங்க.
1: சரி, அவரோட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேப்போம்.
0: நன்றி.

0: மணிமாறன் யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: ஆமா சார், மகளுக்கு. அத தம்பி மகள் பேரு மாலினி, கிள்ளாங்க தொப்பி சுங்கையில இருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து பன்னீர்செல்வம், அவர் இருந்தாரு. அம்மா விமலா தேவி. நாங்க வந்து பெரியப்பா குடும்பத்தினர் மணிமாறன், சரஸ்வதி, அண்ணன் அறிவரசன், கவியரசன், அவங்க பாட்டி கன்னியம்மா எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்துணும் சார்.
0: சரி, நாங்களும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுக்கும் தேசிய நாள் வாழ்த்து.
1: ரொம்ப நன்றி சார. உங்களுக்கும் தேசிய நாள் வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நிறைய பேருக்கு அழைத்து பேசுற வாய்ப்பு இருந்தது, அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் இந்த பொது விடுமுறைய சந்தோஷமா குடும்பத்தோட கழிச்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை எல்லோருக்குமே தேசிய நாள் வாழ்த்து. இதே ஒற்றுமையோட கடைசி வரைக்கும் இருப்பங்க மலேசியர்களாய். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில திரேசாலா சார் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன்.

0: Never hammer.
1: No.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: புத்ராஜயா சதுக்கத்தில் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திய வான் சாகசங்கள். ஈராயிரத்தி 26 தேசிய நாள் அணிவகுப்பு நாட்டின் தலைவர்களின் பாராட்டை பெற்றது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புத்ராஜயாவின் வான்வெளி வானூர்தி இயந்திரங்களின் இறைச்சலால் அதிர்ந்தது. இஃது இன்று காலை நடைபெற்ற 2026 தேசிய நாள் அணிவகுப்பை கண்டுகளித்த 100,000 பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. அந்த கொண்டாட்டத்தின் முக்கிய அங்கமாக இடம்பெற்ற வான் சாகசங்களில் அரச மலேசிய வான்படை TUDM, மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM, தேசிய காவற்படை, தீயணைப்பு மீட்புத்துறை ஆகியவற்றின் விமானங்களும் உளங்கூர்திகளும் பங்கேற்றன. TUDM தலைமை தளபதி தான்ஸ்ரீ முகமது நூர் அஸ்லான் ஆரிஸ் சுகோய் SU-30 MKM போர் விமானத்தை தாமே இயக்கி அந்த வான்வழி சாகசத்தை வழிநடத்தினார். புத்ராஜயா சதுக்கத்தில் குழுமியிருந்த மக்கள் ஆரவாரத்துடனும் பலத்த கர ஒளியுடனும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். புத்ராஜயா சதுக்கத்தில் போர் விமானங்களின் பேர் இறைச்சல் விண்ணை பிளந்த நிலையில் உற்சாகமிக்க மேஜர் டினேஷ் நிக்கோலஸ் ரெனேயின் குரல் வானில் நிகழ்த்தப்பட்ட சாகசங்களுக்கும் அவற்றை கண்டு ரசித்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்கும் இடையிலான இணைப்பாக அமைந்தது. ஒவ்வொரு விமான சாகசத்தின் அசைவுகளையும் துல்லியமாக விளக்கி அவற்றை பார்வையாளர்கள் முழுமையாக ரசித்து உய்த்துணர்வதை அவர் உறுதி செய்தார். TUDM-இன் அந்த 34 வயது அதிகாரியின் பொறுப்பு விமான சாகச நிகழ்ச்சியின் வர்ணனையாளராக பணியாற்றுவது எழுதப்பட்ட உரையை ஒலிவாங்கி முன் வாசிப்பதோடு நின்றுவிடாது. விமானங்கள், உலங்கூர்திகள், விமானிகள், காட்சிப்படுத்தப்படும் விமானங்கள், விமானப்படையணிகளின் அமைப்புகள் குறித்த ஆழமான அறிவும் தேவைப்படுகிறது. 2015 ஆண்டு ஆயுதப்படையில் இணைந்த டினேஷ் 2019 லீமா கண்காட்சியின் வர்ணனையாளராகவும் பணியாற்றியுள்ளார். TUDM-இன் ஆண்டு விழாக்களிலும் இவரது குரல் ஒலிப்பது திண்ணம். புத்ராஜயா சதுக்கத்தில் கோலாகலமாக நடைபெற்ற 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்திற்கு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளார். காட்சிப்படுத்தப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சிகளை பாராட்டிய பிரதமர் இம்முறை தேசிய நாள் கொண்டாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பங்களித்த அனைவருக்கும் நன்றி கூறினார். இதனிடையே துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி இவ்வாண்டு தேசிய நாள் கொண்டாட்டம் வழக்கத்திற்கு மாறாகவும் இதற்கு முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் சிறப்பானதாகவும் அமைந்ததாக விவரித்தார். இவ்வேளை தொடர்பு அமைச்சரும் தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கான முதன்மை செயற்குழு தலைவருமான டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் இந்த ஆண்டுக்கான கொண்டாட்டம் ஏற்பாடுகள் வகுக்கப்பட்ட திட்டங்களின்படி சீராகவும் அமைதியாகவும் நடைபெற்றதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒரு நாட்டின் சுதந்திரம் வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு நாள் மட்டுமன்று, மாறாக அது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் பாரம்பரியமாக தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக அரங்கில் மலேசியா தனித்துவமான அடையாளத்தை தாங்கி பிடித்துள்ளது. பல்லின மக்கள், பல மொழிகள், பாரம்பரியங்கள், பண்பாடுகள் என அனைவரையும் ஈர்க்கக்கூடிய தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. அவ்வகையில் இன்றைய தலைமுறையினர் மலேசியாவை குறித்து தாங்கள் பெருமை கொள்ளும் தருணங்களை இவ்வாறு பகிர்ந்துள்ளனர்.
1: என் பெயர் முகமது நஸ்ரி பின் பிரேம் நசீர். யூனிவர்சிட்டி லாயில வந்து ஃபைனல் இயர் லா ஸ்டூடெண்ட். நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். மலேசியான்னு சொல்றப்ப எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு, என்னன்னா அன்பு. நான் வளர்ந்து வந்த போது நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். ஒரு மொழி ஆண்டி ஆக்சிடென்ட்ல சிக்கிய ஒரு இந்தியன் ஃபேமிலிக்கு அவங்க யாருன்னு கூட யோசிக்காம ஓடி போய் ஹெல்ப் பண்ணுது. ஒரு சைனீஸ் பையன் பஸ்ல நிக்கிற ஒரு இந்தியன் ஆண்டிக்கு நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட சீட்டை கொடுத்தது. ஒரு இந்தியன் அன்கல் வலி தெரியாத ஒரு மொழி பாட்டிக்கு வலி சொல்லி கொடுத்தது. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த சின்ன விஷயங்கள் தான் எனக்கு மலேசியா பெருசா காமிச்சது.
2: வணக்கம், நான் தனசியா பாலகிருஷ்ணன். நான் தைப்பிங் ஆலிரூட்டோட தமிழ் பள்ளி மாணவி. நம் நாட்டை பற்றி நான் பெருமைப்படும் விஷயம் என்னவென்றால் நம்முடைய பல இன மக்களின் ஒற்றுமையே ஆகும். மலாய், சீனர், இந்தியர் என அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒற்றுமையாக வாழ்கின்றனர். அதோடு மலேசியாவின் அழகான இயற்கை வளங்களும் எனக்கு பெருமையை அளிக்கின்றன. நான் ஒரு மலேசியராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். மலேசியாவை நேசிப்போம், ஒற்றுமையுடன் வாழ்வோம்.
0: இதனிடையே இன்று மாநில அளவில் தேசிய நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றதை நினைத்த நகரசம்பிலான் சிறம்பானைச் சேர்ந்த கமலஹாசன் ஆறுமுகம் உச்சிக்குள்ளிருந்தார்.
3: இங்க மாநில ரீதியான தேசிய தின கொண்டாட்டம் கேசம்பிலானோட இப்பதான் கலந்துகிட்டு வந்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நானு, என் மனைவி, என் மகள், சோ அவரை கூட்டிட்டு காலையில போயிட்டோம். தனி வகுப்பு பார்த்துட்டு கடைசி புகைப்படங்கள், தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு அணிவகுப்பு செய்த வீரர்கள் கூட புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா என் மகனுக்கு 8 வயது. இப்பதான் அவருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் புரியுது, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இது என்ன, இது என்ன யூனிஃபார்ம், இது இதுக்காக இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம், அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற நேரத்துல நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: மலேசியா வேற்றுமையில் ஒற்றுமையை பாராட்டி நனிச்சிறந்த நாடு என்ற சிறப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. அந்த பெருமையோடு நாம் போராடி பெற்ற நாட்டின் சுதந்திரத்தை தலைமுறைகள் தாண்டி எடுத்துச் செல்லும் சவால் இன்றைய இளையோரின் கைகளில் உள்ளது. அதே சிந்தனையுடனும் நாட்டுப்பற்று கடமை உணர்வுடனும் 69வது தேசிய நாளை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம். சரவாக்கில் புகைமூட்டம் கடுமையடைந்துள்ளது. காலை 9 மணி வரை அடையாளம் காணப்பட்ட 4 பகுதிகளில் காற்றின் தரம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக ஸ்ரீ அமானில் காற்று மாசு குறியீடு API ஆபத்து நிலையை எட்டியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறையின் மலேசிய காற்று மாசுபாடு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு அகப்பக்கம் குறிப்பிடுகின்றது. சரியான் மாவட்ட காவல் தலைமையக கண்காணிப்பு நிலையத்தில் API 475 எட்டிய வேளை சமரஹானில் 334, ஸ்ரீ அமானில் 330, கூச்சேங்கில் 324 என மிக ஆபத்தான நிலையில் பதிவாகியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து மீட்பு பணிகளில் உதவுவதற்காக மலேசியாவின் சிறப்பு பேரிடர் மீட்பு படை ஸ்மார்ட் அந்த இமயமலை நாட்டின் அனுமதிக்காக காத்திருக்கிறது. தேடி மீட்கும் பணிகளை செயல்படுத்துவதற்கு ஸ்மார்ட் முழுமையாக தயாராக இருப்பதாக அதன் மூத்த தீயணைப்பு தலைவர் அப்துல் மனாஃப்சே ஈசா தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் வெளியுறவு அமைச்சு, தேசிய பாதுகாப்பு மன்றம், தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பாசன் உலகளாவிய பொருளாதார சமநிலையின்மையை குறைக்கும் முயற்சியாக சீனாவுடனான தங்களது வர்த்தக விதிமுறைகளை மீளாய்வு செய்யுமாறு G20 உறுப்பு நாடுகளை வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார். சீனா ஏற்றுமதியை சார்ந்திருப்பதை குறைத்து உள்ளூர் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் அதன் பொருளாதாரத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் சீனாவிலிருந்து தொடர்ந்து அதிக அளவில் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது நீடிக்க முடியாதது என்றும் பாசன் குறிப்பிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் இணைவதற்கான பேச்சை தொடர தற்போதைய அரசு நடவடிக்கை எடுக்காது என்று ஐஸ்லாந்து பிரதமர் கிறிஸ்டரான் ஃப்ரோஸ்டாடாட்டர் தெரிவித்தார். தேர்தல் முடிவுக்கு மதிப்பளிக்கப்படும் என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான மேலதிக பேச்சு எதுவும் எடுக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார். சனிக்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பேச்சு மீண்டும் தொடங்குவதற்கு எதிராக அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்று இரவு ஹாங்ஜபாட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் நகரசம்பிலான் FC-ஐ 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியதை தொடர்ந்து தனது அணியினர் வெற்றி வேகத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என மலக்கா FC தலைமை பயிற்றுநர் இ இளவரசன் விருப்பம் தெரிவித்துள்ளார். தமது அணியினர் வெற்றிகரமாக எழுச்சி பெறுவதற்கு அவர்களின் போராட்ட குணம் முதன்மை பங்களித்துள்ளதாக அவர் கூறினார். புத்ராஜயா சதுக்கத்தில் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திய வான் சாகசங்கள். 2026 தேசிய நாள் அணிவகுப்பு நாட்டின் தலைவர்களின் பாராட்டை பெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: 69வது தேசிய தின நல் வாழ்த்து. ஆமாங்க, முருடிகா, அந்த கொண்டாட்டத்துல தான் நாம இன்று இருக்கின்றோம். மலேசியர்கள் இப்படி சொல்லும் போது நம்ம நாட்டுக்கு நம் பெற்ற இந்த சுதந்திரம், இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. உண்மையிலேயே மலேசியாவில் நம்ம பிறந்து வளர்ந்து இந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், பல மொழிகள் பேசும் மண், பல இனங்கள் வாழும் மண், பல கனவுகளை சுமக்கும் மண் நம் மலேசிய மண் தான். தலைமுறைகள் கடந்தாலும் தியாகங்கள் மறையாது, சுதந்திரத்தின் அருமை இதயங்களில் குறையாது. ஒரே வானம், ஒரே தேசம், வேறுபட்ட நிறங்கள் என்றாலுமே ஒன்றாய் துடிக்கும் இதயங்கள். நம் மண்ணின் மனம் சொல்லட்டும், நம் இசையின் குரலும் சொல்லட்டும். இசையம் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் தான் ட்ரைசா லாசாரு. உங்களுக்கு தெரியும், தேசிய தினம் என்றாலே 24 மணி நேரமும் யாருங்க? ஆமா, நம்ம மண்ணின் மைந்தர்கள், அவர்களுடைய பாடல்களை தான் நாம் கேட்டு ரசிக்க போகின்றோம். தொடக்க பாடல் நமக்காக யோகி பி நட்சத்திரா லோக குணா இணைந்து கொண்டு வந்த பாடல். தொடர்ந்து நமக்காக எத்தனை பேருக்கு உங்களை அலை கேர்ள்ஸ் இன்னும் நினைவில் இருக்கிறாங்க? நினைவு இருக்கா அந்த காலகட்டத்தில் அலை கேர்ள்ஸ் அப்படின்னா அவங்களுடைய பாடலுக்கு ஒரு தனி ஒரு மதிப்பு, அவங்க மத்தியில் இப்படிலாம் பாடுவாங்களா நம்ம பெண்கள் அப்படின்லாம் இருந்தது இல்லையா? ஆமாம், பத்மா, பிரேமா, சுகுணா, சாந்தி இணைந்து கொண்டு வரும் பாடல். விஜேந்திரா, ஜேவியர், ரமேஷ் வரிகளில், ஜேவியர் எஸ் வி சில்வா இசையில் வரும் பாடல். கேட்டு பாருங்கள்.

விக்கி சுபு அவங்களுடைய வரிகளில் குரல் கொடுத்து பாடியிருக்காங்க. மறைந்தாலுமே விக்கி சுபு அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு திறன் வாய்ந்த ஒரு கலைஞர். அவங்களுடைய குரல் இருக்கு இல்லையா, அது நிறைய நம்முடைய உள்ளூர் திரைப்படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க. நல்லா எழுதுவாங்க, எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கு. அவங்களுடைய இழப்பு நிச்சயமா இந்த மலேசிய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். விக்கி நீங்க மறைந்தாலுமே எங்களுடைய குரல் என்றென்றுமே எங்களுடைய மனதில் இருக்கு. அது இந்த தேசிய தினத்துல சொல்றதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். சரி, இன்று 69வது தேசிய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனை முன்னிட்டு உங்களுக்காக மண்ணின் மைந்தர்களுடைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, வழக்கமா திங்கட்கிழமைகள்ல உங்ககிட்ட உணவு தொடர்பான கேள்வியை தான் கேட்போம் இல்லையா. இன்று தேசிய தினம் வேற, வேற என்ன கேட்க போறோம்? வெளிநாட்டவருக்கு மலேசியாவின் ஒரு உணவை மட்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னா எதை தேர்வு செய்வீங்க, எந்த உணவை அப்படின்னு அழைத்து எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு. தொடர்ந்து நமக்காக நானா நீயா, ஆமா போய்ராஜ் இசையில் விஸ்தா பிளீஸ் அண்ட் சி லோகா இணைந்து கொண்டு வரும் பாடல். அதாவது இந்த பாடல் வந்து என்னன்னா நீயா நானா, நானா நீயா அப்படின்ற ஒரு கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேளுங்க.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.

0: அதான் கொண்டுட்டிய.
1: ஓஜி டாஸ் கேஷுவலன் இணைந்து கொண்டு வந்த பாடல் ஷாமினியும் இதில் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பாருங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. மனதளவில் யாரையும் நம்ம தாக்கலம் செய்ய வேண்டாம். தேசிய தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற மாதிரி முன்னிட்டு மின்னல் அஃபமில் உங்களுக்காக மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய பாடல் தான் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. சரி, உங்ககிட்ட கேட்டோம், வெளிநாட்டவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மலேசிய உணவை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா என்ன உணவை அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னு அதில் வந்து ஆய்வும் எடுத்திருக்காங்க. அதில் முதல் நிலையில் என்ன இருக்குன்னா நசில்லுமா. ஆமாம், நசில்லுமா அப்படின்றது ஒரு சாதாரண உணவு இல்லை, மலேசியாவின் உணவு அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த தேங்காய் பாலில் சமைக்கப்படும் மணமிக்க சாதமாக தான் இருக்குது. அந்த சாம்பால், வறுத்த நிலக்கடலை, சிறிய உலர் மீன், இதெல்லாம் சேர்த்து ஒரு தனித்துவமான சுவையை கொடுக்கு. அதனால தான் வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணிகள் வரும்போது கூட எந்த உணவு அப்படின்னா நசிலுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடயே வந்து ஒரு சில உணவுகளை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அது என்னென்னு இடையிடையே நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க, எலிகேட்ஸ் குழுவினர் கொண்டு வரும் பாடல் தான். அந்த காலகட்டத்தில் எலிகேட்ஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி எலிகேட்ஸ் அவர்களுடைய ரசிகர்களாக நீங்கள் வாங்க, சின்னென்ன பெரியண்ண அப்படின்னு கொண்டு வராங்க, என்ன கதைன்னு கேட்கலாம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

ரோகன் வரிகளில் ஸ்ருதி கொண்டு வந்த பாடல் தான் இது. வாழ்க்கை ஒரு மர்மம், மாயம், அந்த மாதிரி தான். ஆனா ஒரு விஷயம் மிக அழகா ஸ்ருதி குரல்ல சொல்லியிருந்தாங்க, நல்லதே நடக்கும் நம்புங்களேன். அவ்வளவுதான், எது நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும், நல்லதா தான் நடக்கும் நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியா தான் நடக்கும். சரி, 69வது தேசிய தின அணிவகுப்பு இன்று காலை நடந்தது புத்ராஜா சதுக்கத்துல. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்காக வந்து அங்குள்ள நேரடி நிலவரங்களோட ஆர்டிஎம் டிவி ஒன்று அலைவரிசைன்னு நீங்க பார்த்து கண்டு கழித்திருப்பீங்க. இதற்கிடையில் சமூக வலைத்தளங்கள்ல இந்த ஒத்திகையெல்லாம் வந்து நிறைய பேர் காணொலியாக பதிவு செய்திருந்தாங்க. அதுல ஒவ்வொரு வருடம் சுதந்திர தினம், தேசிய தினம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும் போது அணிவகுப்பில் ஏதாவது ஒரு தமிழ் பாடல், மலாய் வார்த்தைகள் உள்ளடங்கிய பாடல் இடம்பெறும். அது நமக்கெல்லாம் தெரியும். இந்த முறை இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இந்த பாடலா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை தான் உங்களுக்காக அடுத்து நாங்கள் கொண்டு வரோம். புருவி சந்திரா இணைந்து கொண்டு வந்த பாடல், கருணாகரர் அடிகர்த்தா அவருடைய இசையில் புருவி குழுவினர் கொண்டு வந்த பாடல் தான். ஆனால் கோயாங் கோயாங்னு சொல்லிட்டு எல்லாருடைய தலைகளையும் ஆட வைத்திருக்குது அந்த பாட்டு.

பாடலுக்கு நம்ம நடன மணிகள்லாம் நடனமாடும் காட்சி கண்குள்ளா காட்சியாக இருந்தது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அழகியாலா இந்த பாடலை வந்து மேலும் மெருகூட்டியது எதுன்னு சொல்லுங்க. மலாய்க்காரர்கள் சீனர்கள்லாம் இணைந்து இந்த பாடலுக்கு அபிநயம் படுத்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதுதாங்க நம்ம நாடு அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நம்ம நாட்டோட அழகியல் தன்மை. சரி, இன்று உங்ககிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் இல்லையா, மலேசியா அப்படின்னு சொல்லும் போது ஆய்வில் வந்து ஒரு சில உணவுகளை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நாசிலியமாக சொன்னோம், அதற்கு பிறகு சாக்கோய்த்தியா, நசிகண்டார், ரொட்டிச்சனாய், லக்ஸா, சாத்தே, குவே முய், அது அதில் நீங்கள் நிறைய வகைப்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு தேத்தாரே, ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, அதுதான் மலேசியாவுடைய அழகியல் தன்மையை காட்டுகின்றது.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. செப்டம்பர் 16 சரவா கூச்சேங்கில் திட்டமிடப்பட்டுள்ள 2026 மலேசி நாள் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் கூறினார். அது தொடர்பான கூட்டம் செப்டம்பர் 5 நடைபெறும் என்றார் அவர். புத்ராஜயாவில் நடைபெற்ற 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற மனித வரைவியல் படைப்பு நாட்டின் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் இளம் தலைமுறையினரின் உற்சாகத்தையும் கடப்பாட்டையும் வெளிப்படுத்தியது. தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து அப்துல் ஹலீம் ஹம்சா உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்த சிறப்பான படைப்பை வழங்கிய பங்கேற்பாளர்களை பாராட்டினார். நாட்டின் பழமையான பாதுகாப்பு படைகளில் ஒன்றான ஜொஹூர் ராணுவ படை JMF இன்று நடைபெற்ற 69வது தேசிய நாள் அணிவகுப்பில் முதல் முறையாக பங்கேற்று அதன் வரலாற்று பாரம்பரியத்தை தேசிய நிலையில் வெளிப்படுத்தியது. இதன் மூலம் JMF-இன் தனித்துவத்தையும் அதன் தொடர்ச்சியான பங்கையும் மலேசியர்கள் நேரடியாக காணும் வாய்ப்பு கிடைத்ததாக அதன் கட்டளை தளபதி மொமட் நூர் ஹல்மி மொமட் அமீன் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் சில நீர்மின் நிலையங்களையும் பாதித்ததை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. தற்போது மீட்பு பணிகள் வெள்ளத்தில் மூழ்கிய 5 நீர்மின் நிலையங்களில் கவனம் செலுத்துகின்றன. அதில் அப்பர் த்ரிஷூலி நீர்மின் நிலையமும் அடங்கும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், அவரது சீன சகா ஜி ஜின்பிங் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் கிர்கிஸ்தானில் திட்டமிடப்பட்டுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். கிர்கிஸ்தானுடனான உறவுகள் தற்போது பொற்காலத்தில் இருப்பதாக ஜி குறிப்பிட்டுள்ள நிலையில் வரலாறு அடிப்படையில் ரஷ்யாவின் ஆதிக்கம் நிலவிய மத்திய ஆசியாவில் சீனா தனது செல்வாக்கை மேலும் விரிவுபடுத்தி வருகிறது. விளையாட்டு. நாட்டின் முன்னணி சைக்கிள் பந்தய வீரர் டத்து மொமட் அசிசுல் ஹாஸ்னி அவாங் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கில் நாட்டின் அரைக்கூவலை ஏற்பதில் அவருக்கு வழங்கப்பட்ட ஆதரவுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. இஃது அந்த த பாக்கெட் ராக்கெட்மேன் தகுதி சுற்றில் முழுமையாக கவனம் செலுத்த வழிவகுத்துள்ளது என்று மலேசிய தேசிய சைக்கிளோட்ட கூட்டமைப்பு தலைவர் டத்து அமர்ஜித் சிங்கில் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பழம் பாடல்கள், மண்ணின் மைந்தர்களுடைய பழம் பாடல்கள். இந்த குரல்கள் எல்லாம் கேட்கும் போது ஆஹா, இவங்களுடைய குரல் அந்த காலகட்டத்தில் நம்ம ரசித்தோமே. சுசிலா மேனன், எம்எஸ் பிரிட்டோ, டிஎம்எஸ் சிவகாந்தன், இப்படி நிறைய பேர் வந்து பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் எங்க கேட்க போறோம்? இன்றைக்கு நாம கேட்க போறோம் அந்த வரிசையில் இந்த பழம் நினைவுகளை, மண்ணின் நட்சத்திரங்களுடைய பாடல்கள். எந்த பாடல் தொடக்கி வைக்கிறது அப்படின்னா, முல்லை கொடி, எஸ் வாசன் அவருடைய இசையில், டாக்டர் வி பூபாலன் அவருடைய வரிகளில், சுசிலா மேனன் அவருடைய குரலில் ஒலிக்கும் பாடல். கேளுங்க, நீண்ட நாள் ஆயிற்று, இப்ப நம்ம கேட்கலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்து ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

எங்களுக்கு தெரியுங்க இந்த பாடல் நல்ல சுப வேளை. அதுவும் எம்எஸ் பிரீட்டோ இந்த பக்கமாக இணைந்து பாடியிருக்கிறாரு. அவருடைய குரலில் அது ஒரு ஒரு அமைதி, ஒரு தியானம் இதெல்லாம் கலந்து இருக்கும். அதுவும் இந்த பாடல் இன்றைய நாளில் கேட்கும்போது நம்ம எல்லாருடைய வேலையும் நல்ல சுப வேளை அப்படின்னு தான் தோன்றும் அல்லவா. காசிதாசன் அவருடைய வரிகளில் எம்எஸ் பிரீட்டோ குழுவினர் கொண்டு வந்த பாடல் தான் அது. பழம் பாடல்கள் ஏற்கனவே 80-90களில் நாம் கேட்ட பாடல்களை இன்றைய இசையும் இசையும் பழம் பாடல்கள் தொகுப்பில் உள்ளூர் பாடல்கள் வரிசையில் நாம் கேட்கலாம். அடுத்ததாக நமக்காக யார் காத்திருக்காங்க? மின்னலே. ஆமாம், மின்னலுக்காக இல்லைங்க, மின்னலே என்ற பாடலை தான். ஆர்பிஎஸ் ராஜு, பொன் மகேந்திரன் வரிகளில் சுலோ சுசிலா மேனன் இணைந்து கொண்டு வரும் பாடல்.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

அவ்வளவுதான், நல்லதே நடக்கும்னு எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு நற்செய்தி தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்குது. மீண்டும் சொல்றோம், நல்லதே நடக்கும். எஸ் வசன் இசையில் டி பொறி பொன்னுசாமி வரிகளில் சிவகுரு பாடிய பாடல் தான் அது, நல்லதே நடக்கும் என்ற பாடல். தொடர்ந்து இந்த பசுமையான நினைவுகளை கொண்டு வரும் பாடல்கள் தொகுப்பு வரிசையில் உங்களுக்காக வி சாரங்கபாணி அவருடைய இசையில் பத்மநாதன் யார் வரிகள் கொடுத்திருக்காங்கன்னா காரைக்ளார் அவருடைய வரிகளில் வி சாரங்கபாணி ஜெயந்தி இணைந்து கொண்டு வரும் பாடல் இளமையின் மேடையில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் அழைத்து கொண்டு போக போகிறோம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதான், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: மண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ், சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்.
1: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

நல்ல பழம்பாடல்கள் இவங்களுடைய குரல்லாம் கேட்கும் போது எல்லாருமே நம்ம நினைவுக்கு வந்தாங்களே. அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் நிறைவு பாடலாக வருது, இதையும் கேளுங்க. கம்பார் கனிகள் அவங்களுடைய அந்த வண்ணத்தில் உருவான ஒரு பாடல் தான்.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சுகாதார அமைச்சுக்கு கூடுதலாக 350 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதன் மூலம் மொத்த ஒதுக்கீடு தற்போது 1 பில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்ந்துள்ளது. இது மின் மருத்துவ பதிவு EMR அமைப்பை செயல்படுத்துவதை விரிவுபடுத்தவும் துரிதப்படுத்தவும் அமைச்சிற்கு உதவும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். நகரி சம்பிலான் சரம்பான் நகராட்சி மன்றம் MBSல் நடைபெற்ற 2026 தேசிய நாள் கொண்டாட்டங்களில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த 30,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டதாக மந்திரி பசார் டத்தோ இஸ்மாயில் லாசிம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மக்கள் உற்சாகத்தையும் தேசப்பற்று உணர்வையும் வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். சரவாக்கில் காற்று மாசுபாடு குறியீடு IPU 500 எட்டும் பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அவசர நிலையை அறிவிக்கும் என்று மாநில துணை முதல்வர் டத்து அமர் டக்லஸ் உங்கா அம்பாஸ் கூறினார். இருப்பினும் இந்த அறிவிப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளை மட்டுமே உள்ளடக்கியதாக அவர் தெரிவித்தார். மேலும் அவசர நிலை செயல்படுத்தப்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து அலுவலகங்களும் பொது தனியார் துறை நிறுவனங்களும் மூடப்படும் என்றார் அவர். இளவரசர் ஹாரி மேகன் தம்பதியர் தங்களது குழந்தைகள் ஆர்ச்சி லிலிபேட்டுடன் மீண்டும் பிரிட்டன் திரும்பியுள்ள நிலையில் காட்ஸ்வால்ஸ் பகுதியில் குடியேறியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. 2020 அரச குடும்பத்துடனான கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அவர்கள் கலிபோர்னியாவுக்கு சென்றிருந்தனர். தற்போது சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டன் திரும்பியுள்ளனர். தைவான் சீனா இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பசிபிக் தீவுகள் வட்டாரத்தின் ஆண்டு மாநாட்டில் குறைந்தது 5 தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. வட்டார ஒற்றுமையின் அடையாளமாக பல ஆண்டுகளாக கருதப்படும் பசிபிக் தீவுகள் மன்றத்தின் மாநாடு வியாழக்கிழமை தலைவர்களின் கலந்துரையாடலுடன் நிறைவடையவுள்ளது. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. சர்பிய நட்சத்திரம் நோவாக் ஜோகோவிச் 2ம் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை நழுவவிட்டார். 39 வயது ஜோகோவிச் 5 மணி நேரம் நீடித்த ஆட்டத்தில் 7-6, 5-7, 4-6, 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் மரியானோ நவோனிடம் தோற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

69வது தேசிய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவே ஒரு நாடகம் ஒளியேறவிருக்கின்றது. பிற்பகல் 3:13 பிறகு என்ன நாடகம் அப்படின்னு கேக்குறீங்களா? சத்தகோ ஜாலோ. பெயரிலேயே ஜாலோர்னு இணைச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பல்லின மக்களுடைய கலை கலாச்சாரம் எல்லாம் இந்த கதை அம்சத்துல உள்ளடங்கி இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த நாடகத்தை கட்டாயம் நீங்க கேட்கணும். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த நாடகத்துல மாநில ஆர்டிஎம்களில் பணிபுரியும் அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறாங்க. இடம்பெற உள்ளது

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலம்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
4: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
3: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
4: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
4: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
4: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
3: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
4: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
3: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. தொடர்வது தேசிய நாள் சிறப்பு நாடகம் மலாய் மொழியில் சத்தோகோ ஜாலூர். நம் படைப்பாளர் பிரவீன் குமாரும் பங்கேற்றுள்ளார்.

0: இடம்பெற்றது தேசிய நாள் சிறப்பு நாடகம் மலாய் மொழியில் சத்தகோ ஜாலோர். மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்கராவுடைய 3 வசனத்தில் பயபக்தியாளர்களுக்கு 3 தன்மை இருக்கிறது என்று அல்லாஹு சொன்னான். முதல் தன்மை மறைவானதை நம்புவார்கள். 2 தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். 3 வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு எதை நாம் வழங்கினோமோ அதிலிருந்து அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சூரத்துல் பக்கராவுடைய 3 வசனத்திலே அல்லாஹு சொன்னான். பயபக்தியாளர்கள் அல்லாஹு தங்களுக்கு வழங்கிய செல்வத்தை பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவு செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வார்கள். சூரத்துல் பக்கராவுடைய 274 வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அல்லதீன யுஃமினூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி ஸிர்ரன் வஅலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். சிலர் தங்களுடைய செல்வங்களை இரவிலும் பகலிலும் செலவு செய்வார்கள். அதே போன்று ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுடைய இறைவனிடம் மகத்தான கூலி அவர்களுக்கு இருக்கிறது. வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களின் மீது எந்த கவலையும் எந்த பயமும் இல்லை என்று அல்லாஹு சொல்கிறான். எந்த கவலையும் எந்த பயமும் இல்லை என்று சொன்னால், மரணத்தை பற்றி அவர்களுக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இருக்காது. அதே போன்று மரணமாக கூடிய சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களை விட்டு செல்கின்றோமே என்ற கவலையும் பயமும் இருக்காது. அவர்கள் உள்ளத்திலே தெளிவாக ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்வான் என்ற உறுதியோடு பயமில்லாமல் மரணத்தை அவர்கள் தழுவார்கள். அல்லாஹு தஆலா இந்த அடியார்களுக்கு வழங்கிய அந்த செல்வங்களை மக்களுக்கும் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்வதை அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதற்கு ஜகாத் என்று சொல்லுவார்கள். ஜகாத் என்றால் தான் சம்பாதித்த பொருளில் இருந்து 2.5% ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு உண்டான பொருளாக இருக்கிறது. அந்த ஜகாத்தை வழங்கி பொருளுக்குண்டான வணக்க வழிபாடை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த ஜகாத்தை அல்லாஹு ஏன் கடமையாக ஆக்கினான் என்பதற்குண்டான 7 காரணத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, பொருள் செல்வம் என்பது மனிதனுக்கு விருப்பமானது. பொருளால் ஒரு சக்தி மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது. பொருளை மனிதன் விரும்பக்கூடியவன். அந்த பொருளால் மனிதனுக்கு சக்தி கிடைக்கிறது என்று ஒவ்வொரு மனிதரும் நம்புகிறார்கள். அல்லாஹுவின் நெருக்கத்தை பிரிக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டித்தான் பொருளை நீ ஈட்டினாலும் சரி, அந்த பொருளை வைத்து அல்லாஹுடைய நெருக்கம் உனக்கு கிடைப்பதற்கு ஜகாத்தை நீ கொடு என்று அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். 2, செல்வம் அதிகரிக்கும் பொழுது இதயத்தில் கடினத்தன்மை என்பது உண்டாகுகிறது. அதன் காரணமாக ஆணவம், அகங்காரம், பெருமை, அடுத்தவர்களை இழிவாக நினைப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மனிதனிடத்தில் வந்து விடுகிறது. மேலும் இன்னும் பொருளை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசைகள் அதிகமாகி விடுகிறது. அப்படி ஆசைகள் அதிகமாகும் பொழுது தவறு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஆசையை கட்டுப்படுத்த, இதயத்தை மிருதுவாக இரக்கம் உள்ளதாக ஆக்குவதற்காக அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஜகாத்து வழங்குவதன் மூலம் அந்த மனிதருடைய இதயம் மிருதுவாக ஆக்கப்படுகிறது. மிருக உணர்ச்சி ஆசைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து மூன்றாவது, உடல் சார்ந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது போல் பொருள் சார்ந்த வணக்கத்தையும் மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். நான்காவது, ஏழைகளின் உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். தமிழிலே சொல்லுவார்கள், மகிழ்வித்து அடுத்தவர்களை வாழவை என்று சொல்லுவார்கள். நாம் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்வித்து வாழ வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஐந்தாவது, செல்வந்தர்களுக்கு ஒரு அச்சம் என்பது இருக்கும். அதிகமான செல்வத்தை அவர்கள் சேர்த்ததின் காரணமாக இந்த செல்வம் நம்மை விட்டும் அகன்று விடுமோ அல்லது திருட்டு போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு ஏற்படும். அந்த அச்ச உணர்வை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எந்த மனிதர் ஜகாத்தை கொடுக்கிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய செல்வத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து விடுகிறான். அவருடைய செல்வம் திருட்டு போகாத அளவிற்கு அல்லாஹு பாதுகாத்து அவருடைய செல்வத்தை அவருக்கே அபிவிருத்தி தரக்கூடிய அடிப்படையில் ஆக்கிவிடுகின்றான். ஆறாவது, பொருளை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எந்த மனிதர் அதிகமான பொருளை சம்பாதித்து அதிகமான பொருளை சேகரித்து வைத்திருக்கிறாரோ அவர் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். 2.5% அடிப்படையில் ஜகாத்தை கொடுக்காமல் அந்த பொருளை வைத்திருந்தால் அவருடைய பொருள் அசுத்தமாகி விடுகிறது. அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஜகாத்தை கொடுத்து விட்டால் அவருடைய எல்லா பொருளும் தூய்மை அடைந்து விடுகிறது. அடுத்து ஏழாவது, அவருடைய செல்வத்தில் அபிவிருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அதிகாலையிலும் இரு மலக்குகள் இறங்கி, இறைவா உன் பாதையில் செலவு செய்பவருக்கு உயரிய பரக்கத்தை தருவாயாக என்று ஒரு மலக்கு துவா செய்வார். மறுமலக்கு, இறைவா எந்த மனிதர் அதிகமான செல்வங்களை வைத்துக் கொண்டு உன்னுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவரை நீ அழித்து நாசமாக்கி விடுவாயாக என்று துவா செய்வார். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தாலா நமக்கு செல்வத்தை வழங்கி இருக்கின்றான். அதைத்தான் சூரத்துல் பக்கராவுடைய 3rd வசனத்தின் கடைசியிலே சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்யட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான். அல்லாஹு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து நாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். மேலும் அந்த வசனத்தில் நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் தர்மம் கொடுக்கட்டும், ஜகாத்து கொடுக்கட்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளை இட்டிருக்கிறான். இதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுப்பதும் ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுக்காமல் இருப்பதும் அவருடைய கையிலே இருக்கிறது. உதாரணத்திற்கு, 2 மனிதர்கள் ஒரே வியாபாரத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். 2 மனிதர்களும் சமமாக முயற்சிகள் செய்கிறார்கள். 2 மனிதர்களும் கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு வெற்றி இருக்கிறது, ஒருவருக்கு வெற்றி இல்லை. காரணம், அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு வெற்றியை தருகிறான். யாருக்கு வெற்றியை தர நாடவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை தருவதில்லை. ஆக அல்லாஹுதான் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வழங்குகிறான் என்பதை மனதில் உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அல்லாஹு தாலா யாருக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் நடுநிலையாக வாழ வேண்டும். அவர்களிடத்தில் சில தன்மைகள் நிச்சயமாக வரக்கூடாது. உதாரணத்திற்கு, 6 தன்மைகள் என்பது வரக்கூடாது. 1வது, என்னால் தான் அனைத்து செல்வங்களும் வந்தது என்ற ஒரு தன்மை வரக்கூடாது. நீங்கள் முயற்சி செய்தீர்கள், அதை தந்தது அல்லாஹுதான் என்று உங்களுடைய மனதிலே வர வேண்டும். எல்லாம் என்னால் வந்தது என்ற அகந்தை என்பது வரக்கூடாது. 2வது, அல்லாஹுவை மறந்து பெருமை அடித்தல் என்பது இருக்கக்கூடாது. அல்லாஹு வழங்கிய செல்வங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தாமல் அவனை மறந்து அடுத்தவர்களுக்கு முன்னிலையில் நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு பணக்காரன் என்று பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹு நினைத்தால் ஒரு நொடிப்பொழுதில் அனைத்து செல்வங்களையும் இல்லாமல் ஆக்க முடியும். அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கடுமையான முறையிலே நாம் வைக்க வேண்டும். அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது. அடுத்து 3வது, இபாதத் வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கக்கூடாது. யாரிடத்திலே அதிக செல்வம் இருக்கிறதோ அவர்கள் வணக்க வழிபாடு செய்வதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். வணக்க வழிபாடு செய்வதற்கு முக்கியத்துவம் தராமல் வேலைதான் முக்கியம், ஓய்வு இருந்தால் தொழுது கொள்ளலாம், ஓய்வு இருந்தால் மற்ற விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. வேலைகளுக்கு நடுவில் வாங்கு சொல்லப்பட்டால் அந்த தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். அடுத்து நான்காவது, மற்றவர்களை ஏளனமாக நினைக்க கூடாது, மற்றவர்களை இழிவாக நினைக்க கூடாது, தன்னை விட அடுத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் நினைக்க கூடாது. அல்லாஹு தாலா இன்று நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைத்திருக்கிறான், நாளை அவர்களை அல்லாஹு வாழ வைப்பான் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஐந்தாவது, தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக் கூடாது. வேலை செய்பவர்கள் தனக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளக் கூடாது. அப்படி கடுமையாக நடந்து கொள்வது என்பது மோசமான ஒரு பழக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் எவர் கடுமையாக நடந்து கொள்கிறாரோ அவரை கீழாக ஆக்கி, எவர் கடுமையாக நடந்து கொள்ளப்பட்டாரோ அவரை மேலாக உயர்த்தி வாழ வைக்க முடியும். அதன் காரணமாக நாம் எப்பொழுதும் கடுமையான முறையில் நடந்து கொள்ளக் கூடாது. ஆறாவது, உறவினர்களை உதாசீனப்படுத்த கூடாது. நம்மிடத்தில் செல்வம் இருந்தால் அதற்காக வேண்டி நம்முடைய உறவுகளிடத்தில் செல்வம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்களை உதாசீனப்படுத்த கூடாது. உறவுகளை ஆதரிக்க வேண்டும். உறவினர்களுக்கு செல்வங்களை நாம் வழங்கி அவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ வேண்டும். அவர்களை கஷ்டப்படுத்தி நாம் வாழக்கூடாது. அவர்களை மகிழ்வித்து நாம் வாழக்கூடிய சமயத்தில் நம்முடைய செல்வங்களில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். அதே போன்று எந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா செல்வங்களை வழங்கவில்லையோ, எவரை சிரமத்தோடு வாழ வைத்திருக்கிறானோ அவர் பேணிக்கையான முறையிலே இருக்க வேண்டும். அல்லாஹு நம்மையும் உயர்வாக வாழ வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு யப்ஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை விசாலமாக வழங்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை விசாலப்படுத்துகிறான். யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து கொள்ள வேண்டும், சுருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை குறைத்து விடுகிறான். இதன் காரணமாக நாம் செல்வ நிலையிலும் சரி, ஏழ்மை நிலையிலும் சரி, அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா யாருக்கு செல்வத்தை குறைத்து விட்டானோ அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் அல்லாஹுவிடத்திலே முறையிட்டு துஆ செய்து முயற்சி செய்தால், நல்ல நம்பிக்கையோடு இருந்தால் அவர்களையும் செல்வத்தில் உயர்வாக அல்லாஹு வாழ வைப்பான். அல்லாஹு தாலா யாருக்கு செல்வங்களை வழங்கவில்லையோ, எவர் சிரமப்படுகிறாரோ அவரிடத்தில் இருக்கக்கூடாத சில தன்மைகளையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். முதலாவது, யாரிடத்திலே செல்வம் இல்லையோ அவர் பெருமையாக நடக்கக்கூடாது. செல்வம் இருப்பதை போன்று பெருமை எடுத்து நடக்கக்கூடாது. இல்லாதவர்கள் சாதாரணமான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியதுதான். செல்வம் தன்னிடத்தில் இருப்பதை போன்று நடித்து காட்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, அல்லாஹுவை செல்வம் இல்லாதவர்கள் திட்டக்கூடாது. அல்லாஹு உங்களுக்கு செல்வத்தை இப்பொழுது வழங்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வழங்குவான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். செல்வம் இல்லாவிட்டால் என்ன, அல்லாஹு தாலா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், மற்ற விஷயங்களை தந்திருக்கின்றான் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அடுத்து மூன்றாவது, எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்று அலையக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹு தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நான்காவது, பணத்தை தேடுவதற்காக ஹராமான வழியில் செல்லக்கூடாது. ஐந்தாவது, பிச்சை எடுக்க கூடாது. ஆறாவது, செல்வந்தர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் அது அவர்களுக்கு வழங்கியது என்று நினைத்து நமக்கும் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆக இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு எதை வழங்கினானோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வித்து நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரான் ஜாக்கின்.
0: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இசையும் இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பிலிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ட்ரைசால சரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இன்றைய ஒற்றுமை நாளைய மலேசியாவின் பலம். நம் மண்ணை நேசிப்போம், என்றும் ஒற்றுமையை பாதுகாப்போம், மலேசியாவின் எதிர்காலத்தை உருவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவில் 500,000 ரிங்கெட் விற்பனை மதிப்பை பதிவு செய்ய தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோப் இலக்கு நிர்ணயித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி அக்கண்காட்சி மூலம் 110,000 ரிங்கெட்டிற்கும் அதிகமான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார். மேலும் இக்கண்காட்சிக்கு இதுவரை 100,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை 2026 மகா கண்காட்சியில் குஸ்கோப் அமைச்சின் கீழ் உள்ள 66 குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளதாக ஸ்டீவன் சிங் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் தொழில் முனைவோர் தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதற்கான பரந்த வாய்ப்புகள் உருவாகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வேளை இக்கண்காட்சி ஆகஸ்ட் 28 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறுகிறது. கிள்ளான் பள்ளத்தாக்கின் வான் பயண சேவையை உந்தச் செய்யும் நோக்கில் தேசிய நாளை முன்னிட்டு பாத்தே ஏர் விமான நிறுவனம் சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளது. சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் டிக்கெட் விலையில் 15 விழுக்காடு கழிவையும் நிகழ்வு பயணத்துக்கு 30 விழுக்காடு கழிவையும் பெறலாம் என பாத்தே ஏர் தலைமை செயல் அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி தெரிவித்தார். மலேசியா சிங்கப்பூர் உறவுகளை வலுப்படுத்துவதில் அக்குடியரசில் உள்ள மலேசியர்கள் அதிகாரப்படியற்ற தூதர்களாக செயல்படுவதாக சிங்கைக்கான மலேசிய தூதர் டத்தின் படுகா அனீசான் சித்தி ஹாஜார் அட்னின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாள்தோறும் பல்வேறு நோக்கங்களுக்காக மலேசியா சிங்கப்பூர் எல்லையை கடக்கும் மலேசியர்களின் அர்ப்பணிப்பு போற்றுதலுக்குரியது என மலேசிய தூதரகத்தில் நடைபெற்ற 2026 தேசிய நாள் நிகழ்ச்சியில் அவர் கூறினார். நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 903 உயர்ந்துள்ளது. மேலும் 4,247 பேர் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் 592 வெளிநாட்டினரும் அடங்குவர். மீட்பு பணிகள் 6வது நாளாக இன்று தொடரப்படுவதாக ஊடகங்கள் தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து நுவாக்கோட் மாவட்டத்தில் 115 பதிவான காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை தற்போது 1,158 உயர்ந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நேயர்களே, தேசிய தின வாழ்த்து. அனைவருக்கும் கொண்டாட்டம் திட்டம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரி, இந்த ஒரு பின்னணி இசை இது வந்து மாலை 4 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு நான் ஸ்வப்னத்திலும் கண்டதில்லை சாரே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கு தேசிய தினத்தோடு இணைந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னு பார்த்தோம்னா, தீரா இசையில் உங்களோடு நான் முதல் முறையாக இணைகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. 8 மணி வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை, அதிலும் இன்று முழுக்க முழுக்க உள்ளூர் பாடல்களை மட்டுமே கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தேசிய தினம் இல்லையா, அதுவும் இல்லாம நிறைய உள்ளூர் பாடல்கள் உங்களுக்காக நம்ம எடுத்து வைத்திருக்கோம். உங்களுக்கு பிடித்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அங்கங்களும் இன்றைய தீரா இசையில் இடம்பெற உள்ளது. வழக்கம் போல ஒரு பாடலை கேட்டுட்டு அதன் பிறகு ஒரு போட்டி விளையாட்டும் ஏற்பாடு செய்திருக்கோம் உங்களுக்காக. என்ன அப்படின்னு மனத்திசை கொண்டு வரும் இந்த தொடக்க பாடலுக்கு பிறகு பேசலாம். கண்ணு ரெண்டும் இதோ.

மனத்திசை குழுவினர் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இன்றைக்கு என்ன போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, தீரா இசையில் இன்று முழுக்க முழுக்க உள்ளூர் பாடல்கள் தான். இந்த ஈராயிரத்தாம் கட்டத்தின் ஆரம்ப காலத்தில் சரி, 90களின் பிற்பகுதியில் சரி, இந்த மாதிரி நிறைய இனிமையான மலேசிய பாடல்கள் இருக்கு இல்லையா. அதில் அந்த பாடல்களில் திரைப்படங்களில் நடிகர்களில் மறக்க முடியாத ஒருவர் நடிகர் பெஞ்சி காந்தீபன் இருக்கார் இல்லையா. அவரை சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் சந்திச்சிருந்தோம். சந்திக்கும் போது அவர் வந்து அங்கே உட்கார்ந்து அங்கே வந்திருந்த எல்லாருக்கிட்டையும் அவருடைய அந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, மறக்க முடியாத சில பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்களை பற்றிய கதைகள்லாம் பேசிட்டு இருந்தாரு. உடனே நான் போய் இந்த கதைகளை கண்டிப்பா நீங்க நேயர்கள்ட்டையும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வந்து ஒரு 3 பாடல் அவருடைய பாடல்களை எடுத்து வைத்துள்ளோம். அந்த பாடல்களை முன்னிருந்து பின் இல்லாம பின்னிருந்து முன் ஒரு சின்ன பகுதி மட்டும் ஒளிபரப்போம். அதை கேட்டுட்டு அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்லணும். அழைத்து சரியா சொல்லிட்டீங்கன்னா அந்த பாடல் நாங்க உங்களுக்காக கொடுப்போம். அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அவர் நடித்த திரைப்படங்களில் உள்ள பாடல்கள், அவர் இயக்கிய திரைப்படங்களில் உள்ள பாடல்கள், அதுல முதல் பாடலை உங்களுக்காக பின்னிருந்து முன் ஒளிபரப்ப உள்ளோம். கேட்க தயாரா இருங்க, கேட்டுட்டு அழைச்சு சொல்லுங்க. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:25. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:25.

0: வணக்கம் அண்ணா, அரவிந்த் ராஜ் பேசுறேன் பினாங்ல இருந்து.
1: அரவிந்த் ராஜ், தேசிய தின வாழ்த்து உங்களுக்கு. பினாங்ல என்ன சொல்லுது, கொண்டாட்டம் எப்படி இருக்காங்க?
0: முதல்ல அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துக்க. இங்க கொண்டாட்டம் நேற்று ராத்திரி எல்லாம் நல்லா பயங்கரமான கொண்டாட்டமா இருந்துச்சு பினாங்ல.
1: அப்படியா, வான வேடிக்கை எல்லாம் இருந்திருக்கப்ப?
0: வான வேடிக்கை, மோட்டோ பைக்ஸ் எல்லாம் எல்லாரும் கொடியை தூக்கிட்டு சுத்துறதும், அதுவரை நல்ல வாய்ப்பு தான். வருஷத்துல ஒரு வாட்டி
1: கண்டிப்பா கண்டிப்பா, வருஷத்துல ஒரு வாட்டி அதை வந்து நம்ம காட்சியா காண்றோம். ஆனா அந்த தேசிய தின உணர்வு வந்து வருஷத்துல எல்லா நாளும் நம்ம மனசுல இருக்கு இல்லையா, அதுதான் சிறப்பு.
0: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும்.
1: சரி சொல்லுங்க, அது என்ன பாடல்?
0: ஓகே, சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிரை தொலைத்தேன், திலீபர்மன் சாரோட.
1: சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க?
0: அந்த பாட்டுலாம் மறக்க முடியுமா? எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சாங்னே நான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அவரு நம்ம திலீபர்மன் சார், அப்புறம் அவரு பாடினாலே அது ஒரு வாய்ப் தான் தனியா. சோ அது மலேசியா பாட்டு மாதிரியே, மலேசியா பாட்டு தான், ஆனா மலேசியா பாட்டு மாதிரியே இருக்கும், இந்தியா பாட் மாதிரியும் இருக்கும். சோ
1: அதாவது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஒரு உலக தரம் வாய்ந்த பாடல் தான் அது.
0: கண்டிப்பா.
1: சரி சரி, கண்டிப்பா அந்த பாடலை அடுத்து கேட்கலாம். ரொம்ப நன்றி அரவிந்த்.
0: நன்றி நன்றி.

0: சில விஷயங்கள் சில கதைகள் சொல்ல போறாரு. அந்த கதையை கேட்டுட்டு அந்த பாடலை கேட்கலாம்.
1: உயிரை தொலைத்தேன் இந்த பாடல் வந்து நான் டைரக்ட் பண்ண படத்துல வந்த பாடல். இந்த பாட்டு வந்து 24 மணி நேரத்துல எடுத்த ஒரு படம். இந்த படத்தோட அனுபவம் என்னன்னா, நான் நடிக்க தான் போயிருந்தேன். அதுல வந்து ப்ரொடியூசர் வந்து டைரக்ட் பண்றதுக்கே வந்து என்கிட்ட பேசினாரு. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப வந்து மெயின் கேரக்டர் தான் நான், ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட். அப்ப வந்து என்கிட்ட அவர் சொன்னது என்னன்னா, நடிங்க, மெயினா நடிப்போம், நடிங்க, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாரு. ஆனா என்ன ஒன்னா, டைரக்ஷன் டைம்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன்னால அவர் அந்த டைரக்ட் பண்ற இடத்துக்கு வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு பாதி படம், முக்காவாசி படம் முடிச்ச பிறகுதான் அவர் வந்தாரு. ஏன்னா ஜங்க் செட் எடுக்க போய் அவருக்கு அங்க ஒரு என்னமோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து நாடாரியாலாம் ஷூட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன் பாட்டு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சரி நம்மளே பண்ணுவோன்னு நான் பண்ண முதல் படம் இந்த படத்துல வந்து 24 மணி நேரத்துல பண்ணணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் 24 மணி நேரத்துல பண்ணாம 22 மணி நேரத்துல பண்ணி முடிச்ச ஒரு படம். முதல் நாள் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் 8 மணிக்கு என் கூட நடிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். கே எஸ் மணியம் சார் நடிச்சிருப்பாரு, கோவிந்த் சிங் நடிச்சிருப்பாங்க, ஜஸ்மின் மைக்கேல். ஸோ அதுல இந்த பாடலும் உயிரை தொலைத்தேன் வந்து திலீப் வர்மனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்த பாடல். திலீப் வர்மனை வந்துட்டு முதல் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச ஒரு பாடல். டிவியில வந்து நான் தான் அவர் முத முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன், ரெண்டு பாட்டு நாடாரியால. அதுக்கப்புறம் இந்த படத்துல அவர் வந்தாரு. சூப்பர். இதுதான் வந்து இந்த படத்தோட, அதாவது இந்த படத்தோட பேஸ்தே வந்து நாங்கள் 24 மணி நேரத்தில் ஷூட் பண்ண ஒரு படம். ஆனால் ரெக்கார்டில் நம்ம என்டோர்ஸ் பண்ணல. அவர் நடித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது 24 மணி நேரத்தில் பண்ண ஒரு படம்னு.

முழுக்க முழுக்க உள்ளூர் பாடல்கள் தொகுப்புன்னு சொல்லிட்டோம். அதிலும் இந்த பாடல் இல்லைன்னா எப்படிங்க? அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத பாடல் இல்லையா அது? திலீப் பர்மன் குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். பெஞ்சி காந்திபன் அவரும் வந்து அந்த பாடலுக்கு பின்னால இருந்த ஒரு கதையை பற்றி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு மறக்க முடியாத ஒரு பாடல் இருக்கு. இதுவும் நடிகர் இயக்குனர் பெஞ்சி காந்திபன் அவருடைய ஒரு பாடல் தான். அவர் நடித்த ஒரு திரைப்படத்தில் உள்ள பாடல். பின்னிருந்து முன் ஒளிபரப்ப உள்ளோம். கேட்டுட்டு அழைத்து என்ன பாடல்னு சொல்ல தயாரா இருங்க. ஏன்னா இதற்கு முன்பே நிறைய அழைப்பு வந்தது, ஒரு அழைப்பு தான் எடுக்க முடிந்தது. பார்ப்போம் இந்த முறை யார் சரியா சொல்றாங்கன்னு. பாடலை கேட்கலாம். இதோ

தெரிஞ்சிச்சா அழைத்து சொல்லுங்க. சுழியம் 3-2-2-8-2-5-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் ஷர்மிளா மற்றும் ஆர் சிவா கொண்டு வராங்க. இதோ

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 9712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக

0: பிரகாஷ் பேசுறேன்.
1: சொல்லுங்க பிரகாஷ், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: கேரள இருந்து.
1: சரி சொல்லுங்க, என்ன பாடல் அது?
0: அது உருவம் படத்துல உள்ள பாட்டு தானே?
1: உருவம் படத்துல உள்ள பாட்டா? என்ன பாட்டு?
0: பாஜில இருந்து வரும் கை விரல்களில் கொஞ்சம்
1: பார்வை என்னை, அந்த பாட்டா? அது இப்பதானே கொஞ்ச நேரம் முன்பு நான்
0: ஒளிபரப்புனேன்.
1: இல்ல, நாங்க ஒரே பாடல ஒரே தொகுப்புல மீண்டும் மீண்டும் போட மாட்டோம், ஒளிபரப்ப மாட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்க சொன்னது தவறான விடை. இருந்தாலும் என்ன சரியான பாடல்னு அடுத்து கேக்கலாம்.
2: வணக்கம் பிரவீன், ரேவதி பேசுறேன் பகாங்கில இருந்து.
1: வணக்கம் ரேவதி, தேசிய தின வாழ்த்து உங்களுக்கு.
2: உங்களுக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள் பிரவீன்.
1: பகாங்கெல்லாம் என்ன சொல்லுது, எப்படி போயிட்டு இருக்காங்க கொண்டாட்டம்லாம்?
2: என்ன
1: பாடல் அது? சரி, ஆனா அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு வார்த்தையோட ஆரம்பிக்குமே, சொல்லோட அது என்ன சொல்?
2: விலியே விலியேன்னு வரும் நினைக்கிறேன்.
1: இல்ல, அந்த பாடலோட பெயர்.
3: காதல் ஜெயம் படத்துல வந்த ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து பாட்டோட படம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. டிவிடி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பத்திரிகைஸ்ல டிவிடி விற்கும் போது ஏறக்குறைய இது ஒரு 10,000 யூனிட் கிட்ட நம்ம ஒரே இடத்துல போட்டு 10 நாள் பத்திரிகைஸ்ல இருந்து இந்த டிவிடியை நம்ம வித்தோம். ஆனா இந்த படம் வாங்கிட்டு போய் பார்த்தவங்க எல்லாமே மறுநாள் வந்து ஒரு அழுகையோட தான் நம்மள சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானது, எங்களுக்கு ஒரு காதலி ஜெயம் படத்துக்கு பிறகு நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். காதலி ஜெயம் படம் பிறகு கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஒரு பெரிய விநாயகரோட போஸ்டர் கொடுத்துல. அவங்க சொன்ன ஒரே விஷயம், எங்க காதல் எங்க கல்யாணம் உடையற லெவல்ல இருந்துச்சு, பட் காதலி ஜெயம் படம் பார்த்த பிறகு எங்க காதல் வந்து பொண்ணு சேர்ந்துருச்சு, இப்ப எங்களுக்குள்ள சண்டை வர்றதில்ல, நாங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், டிவோர்ஸ் வரைக்கும் போன நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம், அதுக்கு காரணம் காதலி ஜெயம் தான், ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய பேர் இந்த கப்பல்ஸ், அதாவது பிரச்சனையில டிவோர்ஸ் பண்ண இருந்த கப்பல்ஸ் நிறைய பேர் வந்து ஒண்ணு சேர்த்தது இந்த காதலி ஜெயம் படம். அது படம் பேரு காதலி ஜெயம், அதே மாதிரி காதலி ஜெயம்னு நிறைய பேர் ஒண்ணு சேர்த்த ஒரு படம். இந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த பாட்டு நீங்க கிட்டத்தட்ட எண்ணி பாத்தீங்கன்னா 18 கோஸ்டியம் ஒரே நாள்ல ஷூட் பண்ணிருப்போம். 3 இடம், சிரம்பான், கேல் அண்ட் பிடி. இது ஓடி ஓடி அந்த 18 காஸ்தியமும் மாத்தி எப்படி நாங்க ஒரு 8 மணி காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 8 மணிக்கு முடிச்சோம். சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த படத்துல. சோ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்த ஒரு படம் காதலி ஜெயம்.

காதலி ஜெயம் அந்த திரையிலிருந்து அந்த ஒரு பாடல் கேகே கண்ணா மற்றும் சுகன்யா கொண்டு வந்தாங்க அந்த கதையோடு, அந்த அழகான பின்னணி கதையோடு. சரி, பெஞ்சி காந்திபன் அவருடைய பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோம். இரண்டு பாடல்கள் கேட்டுட்டோம், மூன்று பாடல்கள்னு சொல்லியிருந்தோம். இப்ப கண்டிப்பா அந்த மூன்றாவது பாடலை நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். சரி, அது என்ன பாடல் பின்னிருந்து முன் நம்ம இப்ப ஒளிபரப்ப போறோம். கேட்டுட்டு அழைக்க நீங்க தயாரா இருங்க, ஒளிபரப்பலாம்.

0: கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த இசையை கேட்கும் போதே ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சுல. பின்னிருந்து முன்னா இருந்தாலும் இருந்தாலும் அந்த இசைக்கு பின்னால் அந்த பாடலுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு இல்லையா, அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தான் அழைத்து அது என்ன பாடல் அப்படின்னு நமக்கு சொல்ல வேண்டும். இன்னும் இன்றைய தீரா இசையில் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நமது உள்ளூர் பாடல்கள் நீங்க அழைத்து சொல்ல வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. சரிங்க, அந்த பாடலுக்கு முன் நீங்க அழைச்சு எங்கள்கிட்ட பேசுவதற்கு முன் ஒரு விளம்பர இடைவேளை. அந்த விளம்பர இடைவேளை முடிந்து இன்னொரு ஒரு பாடலை கேட்டுட்டு இப்ப நம்ம ஒளிபரப்பின அந்த பாடல் என்ன பாடல்னு கேட்கலாம்.
1: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
2: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல, இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், K-BOT ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
1: மைனப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ-டியூஷன்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 9079

0: திலகா, தேசிய நாள் வாழ்த்து உங்களுக்கு. ரொம்ப நன்றி. சரி சொல்லுங்க, பாடல கேட்டீங்களா? என்ன பாடல் அது? ஏன் கிட்ட கேக்குறீங்க அந்த பாட்டானே? நீங்க தானே கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த பாடல் தான் சொல்றீங்க? சரியான விடைதான். வாழ்த்து உங்களுக்கு. சரி, தேசிய தினம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டுல? பின்னால இருக்கிற ஒரு கதையை கேட்டுட்டு அந்த பாடலை கேக்கலாம். நன்றி.
1: நீ பார்த்தீர்கள் அழகு. இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுத்த ஒரு பாடல். நவம்பர் 24 படம், டைரக்டர் பாணி இயக்கத்தில், நான் ஷீலா பிரவீனா ஹரிதாஸ் நடிச்ச ஒரு படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாதி படத்துல நான் இருப்பேன், அதுக்கப்புறம் பாதி படத்துல வந்து ஹரிதாஸ் வந்துருவாங்க. இந்த படம் முதல் தடவையா நானும் ஷீலா பிரவீனாவும் நடிச்ச ஒரு படம். இந்த பாடல் வந்து என்ன ஒண்ணுன்னா, நிறைய இடங்களுக்கு போனா எங்க போனாலும் என்னை பார்த்துட்டாலே இந்த பாட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்துல 5 பாட்டு இருந்துச்சு, ஆனா டைரக்டர் இந்த பாட்டை எனக்கு கொடுக்க போறாரா அப்படின்னு தெரியல, சொல்லவும் இல்லை. திடீர்னு பார்த்தா இந்த பாடல் வந்து எனக்கு தான் கொடுத்தாரு. இந்த பாட்டு ஆரம்பத்துல அவர் போட்டு காட்டும் போது இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பட் யாருக்கு கொடுக்க போறான்னு தெரியல, ஏன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட்னால. சோ கடைசி அந்த பாடல் எனக்கு தான் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் எங்க காதலுக்கு இந்த பாட்டு தான் ரொம்ப தூது போய்கிட்டு இருந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய கல்யாண ஃபங்க்ஷன்லாம் போகும்போது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ உள்ளவங்க வரைக்கும் அந்த நீ பார்த்து அழகு பாட்டு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்லி ஞாபகம் வந்துடும். நம்ம முகம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த பாடலை சொன்னா ஞாபகம் வந்துடும். இந்த பாடல் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு நானும் ஷீலா பிரவீனாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சது இந்த படத்துல இருந்தான், இந்த பாடல்ல இருந்தான்.

0: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க. அதுவே
1: பில்லியன் ரிங்கெட் கூடுதல் கடன், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய ஊக்கம். பூடி 95 பூடி டீசல் ஒதுக்கீடு அதிகரிப்பு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் கீழ் இயங்கும் 66 குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவில் பங்கேற்றுள்ளன. இது வேளாண் துறையை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஏற்ப இருப்பதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் தெரிவித்தார். தொழில் முனைவோர் நிதியுதவியை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் இதில் அடங்கும். 2026 மகா கண்காட்சியை ஏற்பாடு செய்ததற்காக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுக்கு நன்றி தெரிவித்த ஸ்டீவன் சிம், உள்ளூர் தொழில் முனைவோருக்கு அக்கண்காட்சி மேலும் பரந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் முதன்மை தளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். இதனிடையே 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு 500,000 ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி அக்கண்காட்சி மூலம் 110,000 ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக ஸ்டீவன் சிம் கூறினார். அத்துடன் ஈராண்டுக்கு ஒருமுறை அந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்யும் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்த கூடுதல் 1 பில்லியன் ரிங்கெட் குறுங்கடன் திட்டத்தை ஸ்டீவன் சிம் வரவேற்றார். அந்த ஒதுக்கீடு பேங்க் ராக்யாட், அமனா இக்தியார் மலேசியா, தெக்கோன் நேஷனல் ஆகியவற்றின் மூலம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் மின் விலைப்பட்டியல் வரம்பை 1 மில்லியன் ரிங்கெட்டிலிருந்து 3 மில்லியனுக்கு உயர்த்தும் அரசாங்கத்தின் முடிவையும் அவர் வரவேற்றார். நிதியமைச்சின் தரவுகளின்படி இந்த நடவடிக்கை தொடர்புடைய பிரிவைச் சேர்ந்த 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு உதவக்கூடும். இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை பூடி 95 பூடி டீசல் ஆகிய முனைப்புகளின் கீழ் உதவித்தொகையுடன் கூடிய எரிபொருளுக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பணவீக்க விகிதத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் என்று பேங்க் மொமலாட் மலேசியா தலைமை பொருளாதார நிபுணர் டாக்டர் மொமட் அப்சா நிசாம் அப்துல் ராஷித் தெரிவித்தார். பூடி 95 திட்டத்தின் கீழ் அடிப்படை ஒதுக்கீட்டு தகுதி வரம்பை மாதத்திற்கு 300 லிட்டராக மீண்டும் அமைப்பதும், பூடி டீசல் தகுதி வரம்பை மாதத்திற்கு 400 லிட்டராக உயர்த்துவதும் பணவீக்க போக்கை நிலையான கட்டுப்பாடான நிலையில் தக்க வைத்துக் கொள்ள உதவும் என்று அவர் கருத்துரைத்தார். மலேசிய சிங்கப்பூர் உறவுகளை வலுப்படுத்துவதில் அக்குடியரசில் உள்ள மலேசியர்கள் அதிகாரப்படியற்ற தூதர்களாக செயல்படுவதாக சிங்கைக்கான மலேசிய தூதர் டத்தின் படுகா அனிசான் சிதி ஹஜார் அர்னின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாள்தோறும் பல்வேறு நோக்கங்களுக்காக மலேசிய சிங்கப்பூர் எல்லையை கடக்கும் மலேசியர்களின் அர்ப்பணிப்பு போற்றுதலுக்குரியது என மலேசிய தூதரகத்தில் நடைபெற்ற 2026 தேசிய நாள் நிகழ்ச்சியில் அவர் கூறினார். மலேசியாவும் சிங்கப்பூரும் வெறும் அண்டை நாடுகள் அன்று. தொன்மை வரலாற்றையும் பொருளாதார பண்பாட்டு குடும்ப உறவுகளையும் கொண்ட நாடுகள் என அவர் வர்ணித்தார். தேசிய விளையாட்டாளரின் வெற்றி தனிப்பட்ட சாதனையாக மட்டும் இருப்பதில்லை, நாட்டை பெருமைப்படுத்தும் தருணமாகவும் அக்தமைகிறது. நாட்டுப்பற்று பதக்கம் வெல்லும்போது மட்டும் வெளிப்படுவதில்லை. தோல்வி தடைகளை தகர்த்து அர்ப்பணிப்புகளுடன் வெற்றியை நோக்கி பயணிக்க நாட்டுப்பற்றே விளையாட்டாளர்களுக்கு உறுதுணையாக உள்ளது. இவ்வேளையில் கராத்தே குமைத்தே பிரிவில் நாட்டையும் கெடாவையும் நிகர்த்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குலிமிச் சேர்ந்த மொமட் அமர் சிராஜுடீன்.
2: மலேசியா அவர் இப்படி தான் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஹானஸ்ட்லி ரொம்ப ப்ரௌடா இருக்கும். எனக்கு மறக்க முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கராத்தே சாம்பியன்ஷிப்ல வியட்நாம்ல நடந்துச்சு. சோ நான் மலேசியாவை ரிப்ரசென்ட் பண்ணி போனேன். என்னோட கேட்டகரி வந்து -75 kg சண்டை போட்டேன். சோ அதுல நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன். போடியம்ல ரேங்க் நம்பர் ஒன்ல நின்று மலேசியா பிளாக் மேல இருக்கிறது பார்த்தப்போ அந்த ஃபீலிங்ஸ் வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாது. நான் எனக்காக மட்டும் இல்லாம என் கண்ட்ரிக்காக அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். சோ ரீசென்ட்லி கூட லாஸ்ட் வீக் சுக்மால கிட்ட ரிப்ரசென்ட் பண்ணி ஒரு சில்வர் அண்ட் ஒன் பிரான்ஸ் மெடல் எடுத்தேன். சோ அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தான் ஃபார் ஸ்கடா. சோ இப்ப நம்ம இப்ப பார்த்தா ஸ்போர்ட்ஸ் யூத் பேட்ரோட்டிசம் அண்ட் யூனிட்டி டெவலப் பண்ண ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்தாலும் நம்ம சேம் மலேசியா ஜெர்சி போட்டு ஒரு கண்ட்ரிக்காக பிளே பண்ணும்போது நம்ம எல்லாரும் ஒரு தீம்ல ஃபீல் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நான் மெடல் மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரியை ரிப்ரசென்ட் பண்ணி மலேசியாவோட நேம் ப்ரௌடாக கேரி பண்றது அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்.
1: சவால்களை சந்தித்தாலும் நாட்டை பெருமைப்பட செய்ய வேண்டும் எனும் எண்ணமே தொடர்ந்து போராட தமக்கு ஊக்கமளித்ததாக கூறுகிறார் மொமட் அமாரின் சகோதரரும் கராத்தே குமைத்தே பிரிவின் விளையாட்டாளரான மொமட் அராஷ் சிராஜுடீன்.
2: எனக்கு வந்து கடாலையும் மலேசியாலையும் பல காம்படிஷன்ல ரீப்ரசென்ட் பண்ணி காம்பீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்துச்சு. என்னோட மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மலேசியாக்காக சீகாஃப்ல மெடல் வாங்கினது அண்ட் தென் ஏஜி ஏஷியன் யூனிவர்சிட்டி கேம்ல மெடல் வாங்கினது. ஸோ அந்த மூமெண்ட்லாம் மலேசியா பிளாக பார்க்கும்போது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மைண்டுக்கு வந்துச்சு அந்த போடியம்ல இருக்கிறப்போ. அண்ட் அந்த மெடல் எனக்கு ஜஸ்ட் ஒரு மெடலா இல்லை, அதுல என் ஃபேமிலி கோச்சஸ் டீம்மேட்ஸ் அண்ட் என்ன சப்போர்ட் பண்ற எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு. இந்த மலேசியாவை ரிப்ரசென்ட் பண்ணி இன்டர்நெட் நேஷனல் காம்படிஷன்ல கம்பீட் பண்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அந்த நேரத்துல நான் எனக்காக மட்டும் ஃபைட் பண்றது இல்ல, என் பின்னாடி இருக்கிற எல்லாருக்காகவும் முக்கியமா நம்ம மலேசியாக்காக ஃபைட் பண்ணேன். எனக்கு பேட்ரியட்டிசம் வந்து நம்ம இருக்கிற ஃபீல்ட்ல நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும், நம்ம கண்ட்ரிக்காக பெருமையை கொண்டு வரணும். ஸோ ஒரு அத்லீட்க்கு நம்ம நாட்டோட ஃபிளாக் கேரி பண்ணி போடியம்ல நிக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹானர். அண்ட் என்னோட லாஸ்ட் ஹோப் வந்து என்னன்னா நான் இன்னும் ஃபியூச்சர்ல மலேசியாவை ரிப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் எடுக்கணும்.
1: உலக அரங்கில் மலேசியாவின் பெயரை மிளிரச் செய்ய போராடும் விளையாட்டாளர்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டுவோம். அவர்கள் கையில் பட்டொளி வீசும் ஜலூர் கமிலாய் போல மலேசியாவின் பெருமையும் கொடிகட்டி பறக்கட்டும். புகைமூட்ட நிலவரம். பிற்பகல் 12:30 வரை 4 பகுதிகளில் காற்றின் தரம் ஆபத்தான நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் துறையின் மலேசிய காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு இணையதளத்தின்படி ஸ்ரீ ஆமான் ஆபத்தான காற்று மாசு குறியீட்டை பதிவு செய்த அண்மைய பகுதியாக உள்ளது. இந்நிலையில் தீபகற்பத்தின் 5 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற காற்று பதிவாகியுள்ளது. இது கடா, சுங்காய் பத்தானி, பினாங்கில் சபராங் ஜாயா, சபராங் பராய், பேராக்கில் தைப்பிங், மிண்டென் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது. இதற்கிடையில் சரவாக்கில் காற்று மாசுபாடு குறியீடு IPU 500 பகுதிகளில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா அவசர நிலையை அறிவிக்கும். அந்த அறிவிப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளை மட்டுமே உள்ளடக்கியிருக்குமே அன்றி ஒட்டுமொத்த சரவாக்கையும் அன்று என துணை முதல்வர் டத்தோ அமா டக்லஸ் உங்கா அம்பாஸ் கூறினார். மேலும் அவசர நிலை செயல்படுத்தப்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து அலுவலகங்களும் பொது தனியார் துறை நிறுவனங்களும் மூடப்படும் என்றார் அவர். எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கல்களை கையாள தொடர்புடைய அரசாங்கம் அரசதந்திர வழிமுறைகள் வாயிலாக ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியம் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மேக விதைப்பு முனைப்புகள் செப்டம்பர் 3 முதல் 5 வரை செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு ஆப்பிரிக்கின் கார்பந்து. நாளை புரோனை ஹசனால் போல்கியா அரங்கில் நடைபெறும் புரோனை DPMMFC-க்கு எதிரான 16th சுற்றின் முதல் ஆட்டத்தில் தெலங்கானோ எஃப்சி எழுச்சி பெற வேண்டும். சூப்பர் லீக் 2nd ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் எஃப்சியிடம் சுழியத்துக்கு 3 என சந்தித்த படுதோல்வி மிகுந்த வேதனையை அளித்தது என்று சுட்டிக்காட்டிய அதன் தலைமை பயிற்றுநர் மொமட் நஃபூசி ஜைன், அது அணியினரின் மன உறுதியையும் ஊக்கத்தையும் பாதித்தது என்றார். இருந்தும் தனது ஆட்டக்காரர்கள் இன்னும் ஆற்றல் மிக்க கட்டொழுங்குக்கு கொண்ட ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பில்லியன் ரிங்கெட் கூடுதல் கடன், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய ஊக்கம். பூடி 95 பூடி டீசல் ஒதுக்கீடு அதிகரிப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்றும்.

மற்றும் கேஷ் வில்லன்ஸ் கொண்டு வந்த பாடல் அது. தீரா இசையில் இன்று முழுதும் நம்ம உள்ளூர் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல்கள்லாம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமை தீரா இசை தொகுப்பு வந்து நம்முடைய நிர்வாகி எஸ் குமரன் அவருடையது இல்லையா, அவர் தான் அறிவிப்பாளராக இருப்பார். எப்போதும் அவர் கூட உதவி தயாரிப்பாளராக இந்த திங்கக்கிழமைக்கு நான் இருப்பேன். இன்று சுதந்திர தினம்னால அவர் வந்து இன்றைய நிகழ்ச்சியை தொகுப்பும் அந்த வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கியிருந்தாரு. அதனால அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக அடுத்த பாடல் பார்த்தோம்னா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல், நம்ம நிர்வாகிக்கும் ரொம்ப பிடித்த உள்ளூர் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அடிக்கடி சொல்லுவாரு. இன்றும் வந்து பாடல் தொகுப்புல நிறைய அறிவுரைகள்லாம் வழங்கியிருந்தாரு எனக்கு, நிறைய அந்த கொஞ்சம் உதவி இருந்தார். இந்த பாடல்லாம் நல்லா இருக்கும், அந்த காலத்து பாடல்கள் அதெல்லாம் கேட்டு பாருங்க. ஏன்னா அவர் முன்பு அறிவிப்பாளராக இருந்த அந்த காலத்தில் நிறைய பாடல்கள், உள்ளூர் பாடல்கள் ஒளிபரப்பிருப்பார் இல்லையா. அந்த வகையில் அடுத்த பாடல் செல்வா த கிஃப்ட் அப்படின்ற அந்த ஒரு தொகுப்பிலிருந்து கேட்க போகின்றோம். உன் விழியில் அப்படின்ற அந்த ஒரு பாடல் இது.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079

0: கௌரி ஆறுமுகம் கொண்டு வந்த பாடல் தாங்க. அது எப்ப கேட்டாலும் அப்படி பசுமையா இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பாடல் வந்து ஏறத்தாழ ஒரு 20-15 வருடத்திற்கு மேல ஆகியிருக்கும். ஆனா இன்னமும் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாடலா இருந்துட்டு வருது. சரிங்க, திங்கக்கிழமை தீரா இசையில் எப்போதுமே இந்த வணிகம் சார்ந்த தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம் இல்லையா. அந்த வகையில் இன்று பிரிக்ஃபீல்ஸில் அமைந்துள்ள நெப்டியூன் பிரஸ் பிரிண்ட், இவங்க வந்து இந்த திருமண அழைப்புதல் அப்புறம் அந்த விளம்பர பலகைகள் இதையெல்லாம் வடிவமைத்து அச்சகம் செய்யும் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திலிருந்து சர்வினா நம்ம கூட பேசுறாங்க. அவங்களுடைய அந்த நிறுவனத்தை பற்றி கேட்கலாம்.
1: வணக்கம் மலேசியா, உங்களுக்கு குவாலிட்டியான பிரிண்டிங் சர்வீசஸ், அட்ராக்டிவ் டிசைன் மற்றும் ரிலையபிள் சர்வீசஸ் வேணுமா? அப்போ உங்க பெஸ்ட் சாய்ஸ் நெப்டியூன் பிரஸ் பிரிண்ட். நாங்கள் பிரிக்ஃபீல்டில் அமைந்துள்ளோம். உங்கள் பிரிண்டிங் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்ய தயாராக இருக்கிறோம். பல வருடங்களாக கஸ்டமர்ஸோட தேவைகளை புரிந்து கொண்டு குவாலிட்டிக்கும் நீட் ஃபினிஷிங்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து பல வகையான பிரிண்டிங் சர்வீஸை நாங்கள் ப்ரொவைட் செய்து வருகிறோம். எங்களிடம் வெடிங் இன்விடேஷன்ஸ், பிசினஸ் கார்ட்ஸ், டிஷர்ட் பிரிண்டிங், ப்ரோஷர்ஸ், ஸ்டிக்கர்ஸ், பேனர்ஸ், பந்திங்ஸ் மற்றும் பல வகையான கஸ்டமைஸ்ட் பிரிண்டிங் சர்வீஸ் கிடைக்கின்றன. மேலும் இந்த தீபாவளி சீசனை முன்னிட்டு தீபாவளி கார்ட்ஸ், டெக்கரேட்டிவ் டெங்கலர்ஸ், தீபாவளி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் மற்றும் இன்னும் பல ஃபெஸ்டிவ் ப்ராடக்ட்ஸ் டீப் நெப்டியூன் பிரஸில் சேல்ஸ்க்கு அவைலபிளா உள்ளன. எங்கள் சர்வீசஸ் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அல்லது ஆர்டர் செய்ய வாட்ஸ்அப்பில் 0111561669 என்ற எண் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் @neptuneprint என்ற பேஜை ஃபாலோ செய்து எங்களை லேட்டஸ்ட் டிசைன் பிரிண்டிங் சர்வீஸ் மற்றும் ப்ரொமோஷனை பார்த்துக் கொள்ளலாம். எங்களோட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், மலே, சைனீஸ், இந்தியன் என பல்வேறு கம்யூனிட்டிஸ் சேர்ந்த கஸ்டமர்ஸ் எங்களோட சர்வீசஸ் நம்பி தொடர்ந்து சப்போர்ட் செய்து வருகிறார்கள். இந்த ஒற்றுமையை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அனைவருக்கும் மலேசியாவின் 69வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.

0: வி இளங்கோ கொண்டு வந்த பாடல் தாங்க அது. திங்கக்கிழமை தீரா இசையில் பார்த்தோம்னா மாலை மணி 6 மேல் எப்போதும் மௌனராகம் இடம்பெறும். காதலை பற்றி பேசுவோம், காதலில் உள்ள சிக்கல்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் இல்லையா. ஆனால் இன்று தேசிய தினம், அதனால மௌனராகத்தை கொஞ்சம் மாற்றி தேசிய ராகமாக, ஆமாங்க, நம்ம நாட்டு கதைகளை பற்றி நிறைய கதைகள் பேசலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நம்ம நாட்டை பற்றி பேசணுமோ, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பேசணுமோ, மாலை மணி 6 மேலே நீங்கள் வந்து எங்களுக்கு அழைத்து பேசலாம். சரி, அடுத்த பாடல் எப்போதும் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தோம்னா அந்த காற்றின் மொழியில் 2:10 மேல் அண்டர் ரேட்டட் பாடல்கள் அப்படின்னு ஒரு அங்கம் இடம்பெறும் இல்லையா. அதாவது நம்ம அதிகம் கேட்காத பாடல்கள், ரொம்ப பிரபலமாக இல்லாத பாடல்கள், ஆனால் ரொம்ப நல்ல பாடல்கள். அந்த மாதிரி நம்ம உள்ளூர் பாடல்களிலும் நிறைய அண்டர் ரேட்டட் பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாடலை தான் அடுத்து கேட்க போகிறோம். கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடலை ஒரு 5 இணைந்து பாடியிருக்காங்க. அதில் ஒருவர் நம்ம மின்னல் பண்பலையின் முன்னாள் அறிவிப்பாளர் திரு விஜயன், அவர் தான் வந்து இந்த பாடலை கொண்டு வராரு, பாடியிருக்காரு. இந்த பாடலை பற்றிய, இந்த பாடல் உருவான கதையை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகின்றார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அந்த பாடலை கேட்கலாம்.
1: வணக்கம். இந்த இசை ஆசை ஓசை என்ற தலைப்பில் வந்த பாடல் முன்பு சுவாசம் என்ற இசை தொகுப்புக்காக பதிவு செய்யப்பட்ட பாடல். ஏறக்குறைய 2003 தொடங்கி 2004 வரை இது பாடலுக்கான பதிவு அப்பப்ப நடந்து கொண்டிருந்தது. 2004 இந்த இசை தொகுப்பு வெளியீடு செய்யப்பட்டது. இசை அமைப்பாளர் அப்ப வந்து வி சரா, அவருடைய பெயர் முதல் அந்த இசை தொகுப்பு வெளியிடும் போது. இப்பொழுது அவர் பெயர் சரண்ஜி. ஸோ அவருடைய இன்னொரு நண்பர் மூலமா அவருடைய தொடர்பு ஏற்பட்டு அப்ப நாங்க ரொம்ப நெருக்கமாக இந்த பாடல்கள் பற்றிய கலந்துரையாடல் பாடல் பதிவு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பாடல்ல இசை ஆசை ஓசை பாடல் தவிர்த்து இன்னொரு பாடலும் நான் பாடியிருக்கேன். அந்த பாடலை நான் எழுதியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த இசை ஆசை ஓசை பாடலை வந்து நானும் அவர் சராவும் இணைந்து தான் எழுதணும். அவர் கொஞ்சம் இந்த மாதிரியான யோசனைகள் இருந்தால் நல்லா சொல்லி, பாடல் வரிகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசனை சொன்னார். ஸோ அதற்கேற்ற மாதிரி பாடல் நான் எழுதி கொடுத்தேன் அவருக்கு. என்னன்னு சொன்னால், அந்த நேரத்தில் பாய்ஸ் படம் வந்திருந்த நேரம் அது, நினைக்கிறேன் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பாய்ஸ் படம் வந்து. அப்போ அந்த நேரத்தில் அந்த பாய்ஸ் படத்தில் சரிகாமின்னு ஒரு பாடல் வரும். ஸோ அந்த பாடல் ஸ்டைலில் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டில் வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நீளமான பாடல் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது தான் அந்த இசை ஆசை ஓசை என்ற வரிகளும் திரும்பவும் திரும்பவும் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் அவருக்கு யோசனை சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இது ஒரு குழு பாடலாகவும் அமைந்தது. அந்த நேரத்தில் இந்த பாடல் வந்த பொழுது நல்ல வரவேற்பு பெற்றது மக்களிடம். ஸோ இதுதான் அந்த பாடல். நான் நண்பர் திப்பு சரா அவர் பேர், ஷர்மிளா சிவகுரு, சர்வ பிருந்தா மற்றும் வி சரா அவரும், அதாவது சரண்ஜி அவரும் இணைந்து இந்த பாடல் பாடுறதுக்கு குரல் கொடுத்துருக்குறோம் எல்லாரும். இதுதான் அந்த பாடலுடைய இடம்பெற்ற, அது பாடல் பிறந்த ஒரு சின்ன கதை.
2: Okay, now check this one out.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். தகுதியுடைய தனியார் டீசல் பிக்கப் ஜீப் வாகன உரிமையாளர்கள் மாதத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் 100 லிட்டர் பூடி டீசல் சலுகைக்கு இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்றால் பூடி மடானி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே நாளை முதல் வழங்கப்படும் 300 லிட்டரிலிருந்து 400 லிட்டர் கூடுதல் ஒதுக்கீட்டை அவர்கள் பெற முடியும் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கூடுதல் 100 லிட்டருக்கான அனுமதியை ஏற்கனவே பெற்றுள்ள உரிமையாளர்கள் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தேவையில்லை. மக்களுக்கான AI திட்டம் வேலைவாய்ப்பு சூழலில் ஏற்பட்டு வரும் வேகமான மாற்றங்களுக்கு மலேசியாவின் தொழிலாளர்களை தயார்படுத்துவதில் மைல்கல்லாக அமைந்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோசிரி ஆர் ரமணன் தெரிவித்தார். தற்போதைய வேலை சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை பெற்றிருப்பதை உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான அவர்களின் அணுகலை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நேற்றிரவு ஹாங்ஜபாட் அரங்கில் நடைபெற்ற மலாக்கா எஃப்சிக்கும் நெகிரி செம்பிலான் எஃப்சிக்கும் இடையிலான சூப்பர் லீக் ஆட்டத்தை தொடர்ந்து கார் ஒன்றை சேதப்படுத்திய சம்பவத்தில் தொடர்புடைய சில நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அச்சம்பவம் துன்புறுத்தல் சட்டம் 506, 427 பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்படுவதாக மத்திய மலாக்கா காவல்துறை தலைவர் ACP ஹலீம் அபாஸ் தெரிவித்தார். சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்படுகிறது. இந்தோனேசியா வடக்கு சுமத்ரா பகுதியில் உள்ள சினாபோங் எரிமலை வெடித்ததில் அது அதன் உச்சியிலிருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு சாம்பலை வெளியேற்றியது. உள்ளூர் நேரப்படி காலை மணி 10:17 வெடிப்பு தொடங்கிய நிலையில் அடர்த்தியான கரும்புகை கிழக்கு தென்கிழக்கு திசையில் நகர்ந்ததாக எரிமலை புவியியல் பேரிடர் தடுப்பு மையம் கூறியது. மேற்கு ஜப்பானின் நாராவைச் சேர்ந்த 115 வயது ஷிகேகோ ககாவா வியாழக்கிழமை காலமானார். அவர் அந்த சூரிய உதய நாட்டின் மிகவும் வயதான குடிமக்கள் ஆவார். அவரது மறைவை சுகாதாரம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சு உறுதிப்படுத்தியது. இதனையடுத்து மேற்கு ஜப்பானின் யோதோவைச் சேர்ந்த 114 வயது ஃபுயோ கிஷிமோமோட்டோ தற்போது அந்நாட்டில் மிக வயதான நபராக உள்ளார். விளையாட்டு. 2026 உயர்கல்விக் கழக போட்டி சுகிப்ட். மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இதில் தேசிய ஈட்டி எறிதல் வீராங்கனை எங் ஜிங் ஜுவான் சன்வே பல்கலைக்கழகத்துக்கு தங்கம் பெற்று தந்துள்ளார். 22 வயது ஜிங் ஜுவான் 46.92 மீட்டர் தூரத்தை பதிவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் தீரா இசையில். சரி, இன்றைக்கு தேசிய நாள், விடுமுறை நாள், அதனால எல்லாரும் திட்டம் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்நேரம் வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம உள்ளூர் பாடல்களை ரசித்து கொண்டே போங்க. இன்றைய தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. தீரா இசையில் திங்கட்கிழமைகளில் எப்போதும் மௌனராகம் இடம்பெறும் நேரம் இது. இன்று தேசிய நாள், அதனால மௌனராகத்தை கொஞ்சம் மாற்றி தேசிய ராகமாக உங்களுக்காக படைக்கவிருக்கின்றோம். என்னன்னா, நம்மைய நாட்டை பற்றி உங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த நாட்டு ஒரு குடிமகனா குடிமகளா இருப்பதற்கு எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுவோம். அதற்கு சில காரணங்கள் இருக்கும். இந்த ஒரு விஷயம் தாங்க நம்ம நாட்டில் மட்டும்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன உணர்வு இருக்கும் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க அழைத்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நிறைய கதைகள் பேச போகின்றோம் நம்ம தேசத்தை பற்றி. அடுத்த பாடல் கே கே கண்ணா மற்றும் சுகன்யா கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100970219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: தேசிய ராகம் மங்கத்தில் முதல் அழைப்பாளரா நம்ம கூட வினோபா இணைந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம்.
1: நம்ம நாட்டுல பாருங்களேன், முன்னாடி காதல சொல்ல என் வீட்டுக்கார பயணம் செய்யணும்னா தபால் வழியா தான் சொல்லுவோம்.
0: காதலையா? காதலையா? எத சொல்றீங்க?
1: காதல் தான். காதல்
0: தான். சரி,
1: நம்ம வெளிப்படுத்தணும்னா தபால் வழியா போ.

0: அதை கேக்குறேன் உங்ககிட்ட.
1: பிடிச்சது என்னதுன்னா மாட்டுக்குள்ள நிறைய கடை வச்சிருக்காங்க, சாப்பாடு கடை உங்களுக்கு குறைவா இருந்துச்சு. இப்போ பிடிச்சதே நாசலமா.
0: அப்படியா? அப்ப நிறைய நாசலமா கடைகள்ல நாசலமா சாப்பிட்டுருக்கீங்க நீங்க?
1: விதவிதமான இடத்துல வித பேர்லாம் பின்னாங்க நசலமா அந்த மாதிரி எல்லாம் வருது. இப்போ பத்து நசலமா சொல்றது மாறி இருக்கு.
0: சரி, இதுவரைக்கும் நீங்க நாசலமா சாப்பிட்ட இடங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப ருசியான நாசலமா சாப்பிட்ட இடம்னா எதை சொல்லுவீங்க? மறக்கவே முடியாது. எனக்கும் அதே மாதிரி ஒரு நாசலமா தான் மறக்கவே முடியாது. செந்தூர்ல நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு சிறு வணிகர் தான். சரி, கண்டிப்பா அதான். பெரிய பெரிய உணவகங்கள்ல மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிறு சிறு வணிகர்களுக்கும் நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா ருசியான நசலுமா அவங்க கிட்டே இருக்கு இல்லையா?
1: ஆமா பிரவீன், டச் பண்ணிட்டீங்க.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிடல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தோலும் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு, அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: Then you guess to this. Yeah. Yeah. Siren Z with the beat, Dilip Varma, Psycho Mantra.

0: hands again.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வந்து பிரேம்குமார் பேசுறேன்.
2: பிரேம்குமார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் சிரம்பான்ல இருந்து அழைக்கிறேன்.
2: சிரம்பான், பிரேம்குமார், பாருங்க நீங்களும் பிக்கே நானும் பிக்கே.
1: ஆமா ஆமா.
2: சரி, தேசிய தினம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஐயோ, சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்குதான் வந்து அணிவகுப்புக்கு வந்து புத்திரதை போய் சென்று எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தேன். இப்பதான் ரொம்ப களைப்பா இருக்கு.
2: அப்படியா? எப்படி இருந்தது? அணிவகுப்புக்கு சென்ற யார்ட்டையுமே நான் ஒன்னும் பேசல, நீங்க சொல்லுங்க காலையில எப்படி இருந்துச்சுன்னு.
1: கண்டிப்பா, நம்ம காலையில வந்து அதிகாலையில ஒரு 5 மணிக்கு இருந்து வீட்டுல இருந்து நம்ம வந்து வெளியே இருக்கு. அங்க போய் சென்றுட்டு முதல் வந்து பார்க்கிங் தேடுறதே முதல் ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு. ஆனா அந்த சிக்கலுக்கு அப்புறம் நடந்த அந்த அணிவகுப்பு பார்த்தோன்னே வந்து இந்த அணிவகுப்பை பாக்குறதுக்கு எவ்வளவு சிக்கல வேணாலும் தாண்டி வரலாம்னு சொல்லிட்டு அந்த மனநிறைவு வந்து.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அது எல்லாருக்கும் இருக்கும். அதே வேளையில வந்து நம்ம அரசாங்கம் நிறைய இந்த பொது போக்குவரத்து சேவைகளையும் இலவசமா நம்ம தயார் செய்திருக்காங்க இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா.
2: நீங்க வந்து மகிழ்ந்து வயலா போயிருந்தீங்க அணிவகுப்புக்கு?
1: ஆமா, ஏன்னா வந்து எனக்கு வந்து கோலாலம்பூர்ல வந்து ஒரு வேலை இருந்ததால வந்து நான் அப்படியே அணிவகுப்பு முடிச்சுட்டு இப்ப கோலாலம்பூர்ல தான் இருக்கிறேன். போனா உங்களுடைய அலுவலகத்துக்கு பக்கத்துலதான் இருக்கிறேன்.
2: ஆமா, வா, எங்க இருக்கீங்க? தேசிய தினம் ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுக்கு போகணும். சரி சொல்லுங்க, நம்ம நாட்டை பத்தி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எதை சொல்லுவீங்க?
1: எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூவின மக்களுடைய பாரம்பரியத்தை வந்து அனைவருமே வந்து பகிர்ந்து கொள்வதுதான். குழந்தைங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு தீபாவளியா இருக்கும் சரி, ஒரு எந்த ஒரு நோன்பு பெருநாளோ இல்ல சீன வருட பிறப்போ சரி, இந்த எல்லா பெஸ்டிவல்ஸையும் வந்து எல்லா இன மக்களும் வந்து எல்லாரும் ஒரு சேர வந்து கொண்டாடுவாங்க.
2: கண்டிப்பா.
1: மத்த நாடுல வந்து நான் வந்து பெருதளவு வந்து கண்டது இல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி வந்துருச்சுன்னா அந்த தீபாவளியோட அந்த முறுக்கு சாப்பிடுறதும் சரி, இப்ப வந்து சைனீஸ் நியூ இயர் வந்துட்டாலும் சரி, அவங்களுடைய அந்த அந்த ஓரஞ்சோடைய அந்த உணவு பரிமாற்றமும் சரி, அதை தவிர்த்து வந்து அவங்களுடைய அந்த அந்த மீன் வந்து இது பண்ணுவாங்க
2: பாத்தீங்களா.
1: அது அப்புறம் நம்மளோட ராயம் வந்துச்சுன்னா நம்ம வந்து கட்டுப்பாட்டை வந்து பகிர்ந்து கொள்வதும் சரி, இந்த உணவு பரிமாற்றம் அதை தாண்டி அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தை பரிமாற்றம் செய்வது கொள்வது தான் என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்.
2: ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் மலேசியர்கள் அப்படின்னாலே உணவு, நம்ம நாட்டு உணவு மேல வந்து நமக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கு. அதையும் வந்து ஒரு இனம் இன்னொரு இனத்தவரோடு பகிர்ந்து கொண்டு ஒரு சேர வாழ்வது வந்து கூடுதல் சிறப்பு, கூடுதல் அழகு. ரொம்ப மகிழ்ச்சி பிரேம்குமார் உங்ககிட்ட பேசினது. ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
2: நன்றி.

0: நான் வந்து அருண் காப்பார்நேயர்.
1: அருண், தேசிய தின வாழ்த்து உங்களுக்கு.
0: உங்களுக்கும் நமது 69வது தேசிய தின வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. சரி, எப்படி போயிட்டு இருக்கு இன்றைய நாள்?
0: கொண்டாட்டம் பெரிய அளவு இல்ல, நம்ம வீட்லயேதான். ஆனா இன்னைக்கு வந்து இந்த 31 ஆகஸ்ட் வந்து நம்ம வீட்டுல ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள்.
1: அப்படியா? யாருக்கு?
0: தங்கையோடைய மகளுக்கு. அவங்க பெயர் வந்து அஸ்விகா. இன்றையோடு நான் 3 வயது அவங்களுக்கு பூர்த்தி ஆகுது. அவங்க வந்து மிரடிக்கா குழந்தை.
1: அஸ்விகாக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து. கண்டிப்பா தேசிய தினத்தில் பிறந்திருக்காங்க. ரொம்ப ஒரு நாளே வந்து உங்க வீட்டுல கொண்டாட்டமா இருக்கும் இல்லையா? இரட்டிப்பு கொண்டாட்டம்.
0: ஆமா, ஏன் ரொம்ப பெருமைப்படுறேன் மலேசிய நாட்டுல இருக்கிற அப்படின்னு சொல்றதுன்னா, நான் வந்து ஆரம்ப பள்ளி வந்து சீனப்பள்ளி படித்த மாணவர். அதுக்கு பிறகு இடைநிலை பள்ளி போன பிறகுதான் நான் வந்து தமிழ் மொழி தேர்வு பாடமா எடுக்க ஆரம்பித்தேன். ஆனா என்ன கேட்டா, தாய்மொழி சார்ந்த எந்த மொழியுமே நான் படிக்கல. நான் வந்து சீனப்பள்ளி படித்தேன். இடைநிலை பள்ளி பிறகு வந்த பிறகுதான் நான் வந்து SPM தமிழ் மொழி தேர்வு பாடமா எடுத்தேன். என்னுடைய நான் படித்த இளங்கலை பட்டப்படிப்பு பாத்தீங்கன்னா தேசிய மொழி மற்றும் மொழியியல்.
1: ஆரம்ப பள்ளி சீன மொழி, இடைநிலை பள்ளியில தமிழ் எடுத்திருக்கீங்க, அதன் பிறகு தேசிய மொழியில இளங்கலை பட்டம்.
0: இளங்கலை பட்டம், அப்புறம் என்னுடைய முதுகலை பட்டம் தேசிய மொழி, இப்ப என்னுடைய முனைவர் பட்டமும் தேசிய மொழியில படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன்.
1: ரொம்ப சிறப்பு. நீங்க வந்து மலேசியரா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறீங்களோ இல்லையோ, நீங்க ஒரு மலேசியரா இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நான் 3 மொழிகளையும் கற்று இவ்வளவு சிறப்பான ஒரு ஆளாக முனைவர் பட்டம் கற்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்து அருண். ரொம்ப நன்றி.

0: சார், வணக்கம் சார். முதலில் வணக்கம் சார், சுப்பிரமணியம் பேசுறேன், ஜித்ரால இருந்து தாமட்டம் சார்.
1: வணக்கம் ஐயா, தேசிய தின வாழ்த்து உங்களுக்கு.
0: உங்களுக்கும் சார், மக்களுக்கும் சரி, மலேசிய மக்களுக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள் சார்.
1: மறக்க முடியாத ஒரு தேசிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கா அந்த காலத்துல?
0: மறக்க முடியாத எடுத்துக்கிட்டா சார், நம்மளோட மக்களோட ஒற்றுமை சார், நம்ம மக்களோட மூன்றை நம்ம ஒட்டும்போது சார் மறக்கவே முடியாது. நாட்டை உலகத்துல எங்க போனாலே கிடைக்காது சார் இந்த
1: கண்டிப்பா
0: சார். என்ன என்ன பாடுக்கு இருக்கணும் இல்லையா சார் இதுல? இரண்டாவது எடுத்துக்கிட்டா சார், இந்த உணவுகள் சார், நீங்க பாருங்க உலகத்துல எடுத்துக்கிட்டா இல்லாத உணவுகள் நம்ம மனுஷன் நாட்டிற்கு எந்த நம்ம மற்ற வேற்றுமைகள்லாம் இல்ல. யாரு வேணா எப்படி வேணா எங்க வேணா போய் சாப்பிடலாம் சார்.
1: அந்த காலத்துல எங்க தோட்டப்புறத்துல எங்கேயாச்சும் இருந்தீங்களா?
0: ஆமா சார், எங்க நாங்க வந்து தஞ்சம்போ எஸ்டேட் தோட்டப்புறத்துல தான் சார் இருந்தோம், வெள்ளக்காரன் தோட்டம் சார்.
1: அந்த காலத்துல வந்து அந்த சுதந்திர தின கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருக்கும், ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க சார். எப்படிதான் நேருக்கு நேர் பேசினா வேற, போன்ல பேசுறது வேற, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க சார். மரடேக்கா தினம்னா அந்த காலத்துல எடுத்துக்கிட்டா சார் அப்படிதான் சார் இருக்கேன். அன்பு வேற, இன்பு வேற சார். அந்த மாதிரி இன்பங்கள்லாம் அப்படி இருக்கும் சார்.
1: கண்டிப்பா ஊரே ஒன்று கூடிடுவீங்க.
0: ஒன்றுக்கோ அடு ஏன் அந்த சந்தோஷம் வந்து சார் நம்ம நேரடியா கண்டு கழிச்சா சார் அப்படிதான் இருக்கும் சார்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: என்னோட பேர் வந்து சர்வேஷ். நான் வந்து சுபாங்கல இருந்து பேசுறேன் மேம். பிரவீன், இப்ப வந்து தேசிய தினத்தை பத்தி இதை கேக்குறீங்க. ஒற்றுமை தான் வந்து எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, மலேசியா வந்து பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சிசிடிவி அலாம் சிஸ்டம். சோ இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட இதுங்களை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்ப பாக்குறப்ப வந்து நம்மளோட ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 36 ஸ்டாஃப் இருக்காங்க. சோ 36 ஸ்டாஃப்ல வந்து ஒரு மெலிசன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 28 பேர் இருக்காங்க. இந்தியன்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க. சைனீஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்படி HR கூட சபாதான். ஏன் கேட்டீங்கன்னா வந்து என்னோட மதர் வந்து சைனீஸ், ஃபாதர் வந்து தமிழ்நாடு. அப்ப நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து மொத்த எல்லா மலேசியால உள்ள எல்லா மக்களும் சேர்ந்துதான் இங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா வந்து இதுல யாருமே வந்து நாங்க மலைக்காரவங்க பெரியவங்க, சீனவங்க பெரியவங்க, தமிழ்நாடு பெரியவங்க அப்படின்லாம் இல்லாம எல்லாமே விட்டு கொடுத்து ஒற்றுமையா வேலை செய்யறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இதை நான் சொல்லிதான் செய்யணும்ன்றதுல அவங்களே அவங்கக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையா இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பெரியவங்க, நாங்க பெரியவங்க, ஒரு இன வேறுபாடு இல்லாம ரொம்ப அமைதியா வேலை செய்யறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: இவங்க எல்லாரையும் வழி நடத்துவதிலே வந்து ஒரு ரொம்ப சிறப்பான மலேசியரா வந்து தினம் தினம் பெருமை கொள்ளும் ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அதை கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேசிய தின வாழ்த்து சர்வேஷ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. சர்வேஷுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய மௌன ராகம் தேசிய ராகமாக உருமாறினாலும் நம்ம நேயர்கள் எல்லாம் அழைத்து அவங்களுடைய கதைகளை சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. ஏன்னா மலேசியர் என்பதில் நாம் அனைவரும் தினம் தினம் பெருமை கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? சரி, தேசிய ராகம் மாதிரியே அடுத்து வந்து பாட்டுக்கடை வரும். எப்போதும் தீரா இசையில் இந்த முறை பாட்டுக்கடை என்னவாக உருமாறி இருக்கின்றது, இல்ல பாட்டுக்கடை தான் இடம்பெற போகிறதா என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்திகளுக்கு பிறகு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய பாடல்கள், சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தீரா இசையில்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகா முதல் 3 நாள்களில் 1.8 மில்லியன் பார்வையாளர்களை பதிவு செய்ததுடன் சுமார் 6 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான விற்பனையையும் ஈட்டியது. அந்த 3 நாள்களில் ஸ்லாங்கோர சிறடாங்கில் உள்ள மயேப்ஸ் வளாகத்திற்குள் 184,000 வாகன வருகை பதிவு செய்ததாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோசிரி முகமது சாபு தெரிவித்தார். குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு கூடுதலாக 1 பில்லியன் ரிங்கிட் குறுங்கடனை வழங்கும் நடைமுறையை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு துரிதப்படுத்தும். குறுங்கடன் வசதிகள் 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்ததை தொடர்ந்து அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் இவ்வாறு கூறினார். அதிகரித்து வரும் நிலையற்ற சூழலையும் புதிய சவால்களையும் எதிர்கொள்ளும் போது மலேசியாவின் பன்முகத்தன்மையை ஒரு பலவீனமாக பார்க்கக்கூடாது என்று தேசிய ஒற்றுமை செயற்பாட்டாளர் தான்சிரி லீலாம் தாய் தெரிவித்துள்ளார். இச்சவால்களை எதிர்கொள்வதில் பன்முகத்தன்மையில் உள்ள ஒற்றுமை நாட்டின் மிகப்பெரிய பலமாக தொடர்ந்து திகழ வேண்டும் என்று அவர் கூறினார். தேசிய நாளான இன்று கோலாலம்பூர் துன்கு அசிசா மருத்துவமனையில் 12 மிருடேகா குழந்தைகள் ஈன்றெடுக்கப்பட்டன. நள்ளிரவு 12 தொடங்கி நண்பகல் 12 மணிக்குள் பிறந்த அந்த எண்ணிக்கையில் 6 ஆண் குழந்தைகளும் 6 பெண் குழந்தைகளும் பிறந்ததை அம்மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ஷம்சுல் அனுவார் கமருடன் தெரிவித்தார். ஜப்பான் தற்காப்பு அமைச்சு 8.9 டிரில்லியன் யென் ஒதுக்கீட்டை அந்நாட்டு அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. பாதுகாப்பு நிலையற்ற சூழலில் முடிவெடுக்கும் செயல்முறையை விரைவுபடுத்த செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்த டோக்கியோ திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த ஒதுக்கீட்டை அமைச்சு கோரியது. கென்யா ஜோமோ கென்யாத்தா பன்னாட்டு விமான நிலையத்தில் தொழிலாளர்களின் அண்மைய போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்ந்த நிலையில் 100,000+ பயணிகள் நேற்றிரவு முழுவதும் அங்கேயே சிக்கிக் கொண்டனர். விமானங்கள் சராசரியாக 2 முதல் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டதால் இந்நிலை ஏற்பட்டதாக AFP செய்தியாளர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மீண்டும் இணைகின்றோம் தீரா இசையில். அதாவது பாட்டு கடை வருடத்தில் 364 நாட்களும் வந்து இடம்பெறும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பாட்டு கடைக்கு விடுமுறை விட்டுறலான் இருக்கோம். எப்படி வந்து வாரம் வாரம் திங்கக்கிழமை உங்களை சந்திக்கும் நமது நிர்வாகி எஸ் குமரன் ஓய்வுல இருக்காரோ அதனால பாட்டு கடையும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்டாக் நேரலையில் உங்களோடு இணைய போகின்றோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வந்து உள்ளூர் பாடல்களா கேட்க போறோம் இல்லையா. டிக்டாக் நேரலை பக்கமா வந்து உங்களுக்கு பிடித்த உள்ளூர் பாடல் ஏதாவது இருந்தால், முக்கியமா தீரா இசைக்கு ஏதுவான பாடலா இருக்கணும், 2008 முன்பு வெளிவந்த பாடலா இருக்கணும், அந்த மாதிரி பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். கூடவே நம்ம நிறைய கதைகள் பேசலாம் தேசிய நாளை பற்றி, உங்களுடைய அனுபவங்களை பற்றி. தொடக்க பாடல் 7 மணி தொகுப்பில் யார் கொண்டு வரா? ரகு கொண்டு வராரு. சுங்கை பத்தானி நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக இதோ
1: பொண்ணு பார்க்க போன ஐயோ எதுவும்

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிலே கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21.
2: கிளாம்டன் போமோசாங் அங்கதான் நாங்க சிஆர்பிஎன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குற அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு 3 பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள், சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், நெசவு சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
3: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

உள்ளூர் பாடல்களிலே சில பாடல்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், நிறைய பாடல்கள் சொல்லிட்டோம், இருந்தாலும் மீண்டும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் ஷர்மிளா சிவகுரு கொண்டு வந்தாங்க.

அடுத்த பாடல் பார்த்தோம்னா ரீனா ஸ்லயாங்கில் இருந்து கேட்டிருக்காங்க அன்பே சகி. அந்த பாடலை கேட்டுட்டு உங்களுக்கும் ஏதாவது பிடித்த பாடல் இருக்கலாம், அதை நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாக கேட்கலாம். இப்போது ரீனா கிட்ட பாடலை கேட்கலாம்.

உள்ளூர் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம திலீப் வர்மன் அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவருடைய பாடல்களை மீண்டும் மீண்டும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவருடைய பாடல்கள் இந்த ஒரு தொகுப்பில், அதாவது 8 மணி வரை ஒளிபரப்ப போகும் பாடல்களில் நிறையவே இருக்க போகின்றது. அந்த வரிசையில் பார்த்தோம்னா ஷாமிலி அவங்க வந்து திலீப் வர்மன் கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து இன்று பிறந்த நாள் காண்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மெர்டேகா பேபி அப்படின்னு சொல்லி அவங்கள பாசமா அன்பா அழைப்பாங்க எல்லாரும். அந்த வகையில தனா அவங்களுடைய கணவர் மணிமாறன் சிமஞ்சி அவர் வந்து தன்னுடைய பிறந்தநாளை இன்று கொண்டாடுறாரு. அதோட ஷா அவங்களுடைய அண்ணன் சத்யா அவரும் வந்து தன்னுடைய பிறந்தநாளை இன்று கொண்டாடுறாரு. அதோடு சேர்த்து நிறைய பேர் இன்னும் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, யார் கேட்ட பாடல், ஷமலி கேட்ட பாடலை அடுத்து கேட்கலாம். இதமான ஒரு பாடல் இந்த ஒரு வேளைக்கு.

இப்போதும் காற்றின் மொழியில டிக்டாக் நேரலை வந்தா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், பழைய பாடல்கள் கேட்காதீங்க, புது பாடல்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தீரா இசை டிக்டாக் நேரலைக்கு வந்திருக்கேன், ஆனா எல்லாரும் புது பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் டிக்டாக் நேரலையில் சொல்லியிருந்தேன், தீரா இசைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள், 2008 முன்பு வெளியான பாடல்களை தான் நீங்க விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சுட சுட நிறைய பிறந்தநாள் வாழ்த்து. இன்று என் தம்பி மகள் திவானி 12 பூர்த்தி ஆகிறதாம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உஷா சொல்றாங்களாம், என் மனச பாடல் வேண்டுமா, கொஞ்ச நேரம் முன்பு ஒளிபரப்பியாச்சு. சரி, எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடித்த நம்ம உள்நாட்டு பாடல்களை நம்ம தொடர்ந்து தீரா இசையில் இன்று 24 கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 24 ஆகல, ஆனா நேற்று நள்ளிரவு 12 கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து வரும் பாடலை மோகனா ராஜு விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னாங்க, இன்னைக்கு கேளுங்க. இதோ

மோகனா ராஜு அவங்க மகனுக்காக விரும்பி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாடலை. இந்த இணையதளம் சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த பாடலுக்கு கீழே நிறைய கருத்துக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு காலத்தில் கம்ஃபர்ட் சாங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் கேட்கும் போது தான் அப்படியே மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு உள்ளூர் பாடல் தான் அது. உன்னில் என்னை சுமந்தேன் அப்படின்ற அந்த ஒரு பாடல் செல்வா அவரது இசையமைப்பில் அவரது குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அடுத்து வந்து நம்ம டிக்டாக் நேரலையில் கொஞ்சம் வித்தியாசமாக எப்போதும் காற்றின் மொழியில் இந்த வாக்கெடுப்பு நடத்தும் இல்லையா, அந்த மாதிரி இரண்டு மாபெரும் பாடல்களுக்கு வாக்களிப்பு நடத்தணும். இரண்டு பாடல்களுமே வந்து நம்ம திலீப் வர்மன் அவருடைய குரலில் வந்த பாடல்கள் தான். அதில் வந்து அதிகமான வாக்குகளை பெற்று அடுத்து ஒளிபரப்பாகும் பாடல்

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

கேட்டு ரொம்ப நாளான பாடல் இல்லையா? அது ஷர்மிளா சிவகுரு மற்றும் கணபதி கொண்டு வந்த அந்த ஒரு பாடல். நிறைய பாடல்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு ரொம்ப நாளான பாடல்களை இந்த உள்ளூர் பாடல்கள் தொகுப்பில் தீரா இசையில் தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். எப்போதும் திரைப்படங்கள், அதுவும் வந்து தமிழ் திரைப்படங்கள் சொல்லும்போது எங்கெங்க பார்க்கணும், எல்லா தளங்களிலும் நிறைய தளங்கள் இருக்கும். யூடியூபா இருக்கலாம், இல்ல பணம் செலுத்தி திரைப்படம் பார்க்கும் தளங்கள் இணையத்துல நிறைய இருக்கு இல்லையா? ஆனா இந்த மாதிரி நிறைய மலேசிய பாடல்கள், நிறைய நம்ம கேள்விப்படாத திரைப்படங்களா இருக்கலாம், இல்ல நம்ம பார்த்து ரொம்ப நாளான திரைப்படங்களா இருக்கலாம், நம்ம ஆர்டிஎம் தயாரிப்பில் வெளிவந்த தொலைக்காட்சி திரைப்படங்கள், நமது உள்ளூர் திரைப்படங்களை நீங்க இலவசமாக ஆர்டிஎம் கிளிக் செயலியில் கண்டிப்பாக கண்டு கழிக்கலாம். சரிங்க, தீரா இசையின் நிறைவை நோக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் சக்ராசோனிக் கொண்டு வரும் ஒரு பாடல், அந்த பாடலை கேட்கலாம். கேட்டுட்டு இன்னைக்கு நிறைவு பாடல், பயங்கரமான ஒரு பாடலா உங்களுக்காக எடுத்து வைத்துள்ளோம். என்ன பாடல்னு தொடர்ந்து கேட்கலாம்.

போடுது. இப்படியா வந்துட்டு நிம்மதியை கெட்டுட்டியே.

0: இவ்வளவு நேரம் தீரா இசையில் முதல் முறையாக உங்களுடன் இணைந்ததில், உள்ளூர் பாடல்களை ஒளிபரப்பியதில், அதுவும் இந்த தேசிய தினத்தன்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்க அஸ்வினி ராஜசேகரன் தயாரா இருக்காங்க. அஸ்வினி வணக்கம்.
1: ஆமா தயாரா இருக்கேன், உங்களை சீக்கிரம் கிளம்ப சொல்லி நானே உள்ள ஓடி வந்துட்டேன்.
0: பாத்தீங்களா, இப்ப தயாரா இருக்காங்கன்னு சொன்னோடனே 8 மணிக்கு மேலதான் வரணும், ஆனா அவங்க ஏற்கனவே வந்து அறிவிப்பு அறையில தான் இருக்காங்க. சரி அஸ்வினி, நிறைய உள்ளூர் பாடல்களை நம்ம ஒளிபரப்பணும் இன்னைக்கு தீரா இசையில். நிறைவு பாடல் என்ன பாடலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நான் டிக்டாக் நேரலையிலும் சொல்லியிருந்தேன், நம்ம உள்ளூர் பாடல்கள்னு சொன்னாலே இந்த பாடல் தாங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி.
1: அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்க, எதுன்னு நாமளே கேட்டுருவோமா?
0: ஆமா கேட்டுடலாம். எப்போதும் வந்து இதமான பாடல்கள் தான் தீரா இசையில் வரும். ஆனா வந்து நம்ம முடிக்க போறோம் நம்ம தொகுப்ப, காற்றின் மொழி வரப்போகுது இல்லையா, அதனால அந்த வைப்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் உற்சாகமான பாடல்
1: நிச்சயமா விறுவிறுப்பாவே கொடுங்க, நானும் அப்புறம் தொடங்கிறேன்.
0: கண்டிப்பா அண்ணன், டாக்கி என்ன வாங்கினேன்?

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு அரசியல் உரிமை மீதான முதிர்ச்சி அவசியம் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். 15ஆம் பொது தேர்தலுக்கு பின் நாட்டின் அரசியலில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அவர், நாட்டின் மேம்பாட்டை வழிநடத்துவதில் அத்தகைய பெருந்தன்மை முக்கியம் என்றார். தேசிய நாளை முன்னிட்டு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் 6 முதன்மை முனைப்புகளை அறிவித்தார். அவையாவும் மக்களுக்கான சேவை அளிப்பில் அடித்தளமாக கொள்ளப்படும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்துள்ளார். இன்று மாலை நிலவரப்படி சரவாக்கின் 4 பகுதிகளில் காற்றின் தரம் ஆபத்தான கட்டத்தை எட்டியது. மிக அதிகமாக சரியான் மாவட்டத்தில் காற்று மாசு குறியீடு IPU 445 பதிவு செய்யப்பட்டது. கூச்சேங்கில் IPU 366 சமரஹானில் 350 சிரியாமானில் 334 உள்ளதாக காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு தெரிவித்தது. நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 900 உயர்ந்துள்ளது. மேலும் 4247 பேர் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் 592 வெளிநாட்டினரும் அடங்குவர். மேலும் கரை புரண்டு ஓடும் ஆறுகளிலிருந்து 17 சடலங்கள் மீட்கப்பட்டதாக இந்தியா உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த இமயமலை நாட்டில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தில் சிக்கி அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இவ்வளை நேபாளம் ரசுவா பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் கத்மாண்டுவில் திரவமாக்கப்பட்ட எரிவாயு LPG விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் LPG கலன்கள் அடித்து செல்லப்பட்டதுடன் போக்குவரத்தும் விநியோக பாதைகளும் சேதமடைந்தன. இதனால் ஏற்கனவே நிலவி வந்த எரிவாயு தட்டுப்பாடு மேலும் கடுமையடைந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் ஏற்பட்டுள்ள அதிகப்படியான முதலீடு சரியுமாயின் உலகளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் இடறு உள்ளது என்று இங்கிலாந்து வங்கி ஆளுநரும் நிதி நிலைத்தன்மை வாரிய தலைவருமான ஆண்ட்ரூ பெலி கூறினார். G20 நிதி அமைச்சர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அதிக மதிப்பீடுகள், கடன் சார்ந்த முதலீடுகள், AI நிறுவனங்களுக்கு இடையில் அதிகரித்து வரும் முதலீடுகள் சந்தை வீழ்ச்சியை தீவிரப்படுத்தக்கூடும் என அவர் எச்சரித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோட பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்று முழுக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளூர் பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். அதற்கிடையே உங்களுக்காக நிறைய தகவல்களையும் வழங்க போறோம். அதனால தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்ப பயணத்துல இருக்கிற நேயர்கள் எல்லாரும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது எங்களுடைய சின்ன சின்ன நினைவூட்டல். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம் வாங்க.

உங்க கைபேசியிலேயே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி சம்பந்தமான பல விஷயங்களை நீங்க செய்ய முடியும் அப்படின்றது இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜேபிஜி மை ஜேபிஜி செயலி அப்படின்றது ஜபத்தான் பங்குதான் ஜாலான் மலேசியாவின் அதிகாரப்பூர்வமான செயலிங்க. இந்த செயலி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகன உரிமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாகனத்திற்கு எத்தனை சம்மன்கள் விதிச்சிருக்காங்க, அதையெல்லாம் நீங்க எங்கு கட்டலாம், எங்கு செலுத்தலாம், இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க பார்க்கலாம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வண்டி ஓட்டுபவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செயலியின் மூலமாக நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1 மே 2026 அதாவது இந்த ஆண்டு தொடங்கி வந்து மை டிஜிட்டல் ஐடி அப்படின்ற செயலியும் இதனையும் இணைத்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வேறுபாட்டையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த செயலி இன்னும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோ அல்லது கூகுள் பிளே ஸ்டோ இதன் மூலமாக நீங்க தாராளமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது ஹுவாவே ஆப் கேலரி, ஹுவாவே வகை கைபேசியை பயன்படுத்துறீங்கன்னா ஹுவாவே ஆப் கேலரி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலையும் கொடுக்குறோம். மை ஜேபிஜி செயலியை உங்களுடைய கைபேசியோடு வைத்திருக்க மறந்துடாதீங்க.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி வளமே வாழ்வின்பம்.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

0: இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய தினத்தை முன்னிட்டு உள்ளூர் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். கிராமத்து பொண்ணு சாந்த்ரா மற்றும் டிஜே விவேக் ஜி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். அடுத்ததாக பிடிச்சா பழகலாம் அப்படின்ற பாடல் பேர்ல் ஹேவாக் கொண்டு வரும் பாடலை தான் கேட்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன தகவல்ங்க, 18 வயது முதல் 30 வயதுக்குள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்காக தான். மலேசிய அரசாங்கத்தின் இஐ உந்தோ ராயா திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 100,000 மலேசிய இளைஞர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இஐ அப்ளிகேஷன்ஸை, அதாவது செயலிகளை 3 மாதங்களுக்கு இலவசமாக பயன்படுத்தும் வாய்ப்பு வழங்கப்படவிருக்குங்க. இதற்கு முதல்ல ராயா டிஜிட்டல் தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற லேர்னிங் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஐ சேஃப்டி, ஏஜென்டிக் ஏஐ, சைபர் சேஃப், இந்த மாதிரி பல ஏஐ சார்ந்த துறைகளை சார்ந்த இந்த விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேசியா மடானி தொடர்பான படிப்பு விஷயங்களும் இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை நீங்க வந்து சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு, இந்த புதிய இந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தொழில்நுட்பம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம அரசாங்கமே சொல்லியிருக்காங்க.
1: தம்பி இங்க வா.
2: ஆ சொல்லுங்கண்ணே.
1: எந்த பொண்ணு சேட்டை பண்ணுது?
2: அம்மே
1: இதுவா, இதுவா, நீ போ, நீ போ, நீ வா.

மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் ஒரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். உள்ளூர் பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பின்னோக்கி போனா காஷ்மீர் ஸ்தோன்ஸுடைய பாடல்கள் ரொம்ப பிரபலமாக நிறைய பாடல்கள் இருந்திருக்குங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்றது கேட்கறதுக்கு முன்னதான் காஷ்மீர் தோனி இசையில் பிரம்மா வரிகளில் காயத்ரி மற்றும் வர்மா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். அடுத்ததாக ரதி ரதி அப்படின்ற பாடல் வி இளங்கோ கொண்டு வராங்க, வாங்க பாடலை கேட்கலாம்.

0: மற்றவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் ஃபீல்.
1: ஜாலோர்கம் இலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: Tu la cava la main, t'as au cas au pochier.

லோக்கப் கொண்டு வந்த ஒரு விறுவிறுப்பான பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு தேசிய தினம் அப்படின்றதுனால இன்று முழுக்க நாம வந்து உள்ளூர் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டு இருக்கின்றோம். சற்று முன்னதாக லோக்கப் குழுவினர் கொண்டு வந்த பாடலை கேட்டிருந்தோம். இப்போ அடுத்ததாக அமிகோ சுகு இசையில நோ என்ட்ரி குழுவினர் கொண்டு வந்த மணல் மீட்ல அப்படின்ற பாடல். இந்த பாடலுமே எவ்வளவு பிரபலம் அப்படின்றத நாம சொல்லவே வேண்டாம். அப்படி ஒரு பாடலை அடுத்ததாக நாம கேட்க போறோம். சில பாடல்களை கேட்ட பிறகு 9 மணிக்கான செய்திகள், அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து இன்னும் நிறைய பாடல்கள், டிக்டாக் நேரலைன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வரிசையில் வைத்திருக்கோம். நேர்கள் நீங்க எங்களோட அழைத்து பேசும் அங்கமும் உள்ளதுங்க. ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களோடு நாங்க பேசலான் இருக்கோம். அதனால எங்களோட பேச போறீங்க அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு நீங்க பிறகு அழைக்க மறந்துடாதீங்க. அதாவது 10 மணிக்கு மேல உங்களோடு பேச நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். பயணத்துல இருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பத்திரமான பயணத்தை மேற்கொள்ளணும். இப்போ அங்க பாடலை கேட்டு வரலாம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
2: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல, என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
1: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: 2026 மகா கண்காட்சி நேற்று வரை 6 மில்லியன் ரிங்கிட் விற்பனை பதிவு. குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு கூடுதலாக 1 பில்லியன் ரிங்கிட் குறுங்கடன் வழங்கும் நடைமுறை துரிதப்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகா முதல் 3 நாள்களில் 1.8 மில்லியன் பார்வையாளர்களை பதிவு செய்ததுடன் சுமார் 6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விற்பனையையும் ஈட்டியது. அந்த 3 நாள்களில் ஸ்லாங்கூர் சிரடாங்கில் உள்ள மயேப்ஸ் வளாகத்திற்குள் 184,000 வாகன வருகை பதிவு செய்யப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமது சபு தெரிவித்தார். ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை நடைபெறும் மகா கண்காட்சி மூலம் 58 மில்லியன் ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு கூடுதலாக 1 பில்லியன் ரிங்கிட் குறுங்கடனை வழங்கும் நடைமுறையை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு துரிதப்படுத்தும். குறுங்கடன வசதிகள் 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்ததை தொடர்ந்து அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஜி கியோங் இவ்வாறு கூறினார். இந்த கூடுதல் ஒதுக்கீட்டின் மூலம் இவ்வாண்டுக்கான மொத்த குறுங்கடன் ஒதுக்கீடு 5 பில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 6 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளதாக சிம் தெரிவித்தார். இதன் மூலம் குறிப்பாக நிதியுதவி தேவைப்படும் குறு சிறு தொழில் முனைவோர் பயனடைவர் என்றார் அவர். ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு அரசியல் உரிமை மீதான முதிர்ச்சி அவசியம் என உள்நாட்டு வாணிய வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். 15 பொது தேர்தலுக்கு பின் நாட்டின் அரசியலில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அவர், நாட்டின் மேம்பாட்டை வழிநடத்துவதில் அத்தகைய பெருந்தன்மை முக்கியம் என்றார். இருந்தும் இதற்கு முன் அரசியல்வாதிகள் சிலர் வெளியிட்ட சில கருத்துகள் முகம் சுளிக்க செய்தது. ஆனால் அமைச்சரவையில் ஒருவருக்கொருவர் கடைபிடிக்கும் இணக்கப்போக்கை கண்டு தாம் அகம் மகிழ்வதாக டாக்டர் அர்மிசான் தமது தேசிய நாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நாளை முன்னிட்டு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் 6 முதன்மை முனைப்புகளை அறிவித்தார். அவையாவும் மக்களுக்கான சேவை அளிப்பில் அடித்தளமாக கொள்ளப்படும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்துள்ளார். குறிப்பாக எரிபொருளுக்கான உதவித்தொகை, பள்ளிகள் சீரமைப்பு, சுகாதார வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட அந்த முனைப்புகள் யாவும் மக்களுக்கு நேரடி பயனளிக்கக்கூடியவை என்றார் அவர். அதிகரித்து வரும் நிலையற்ற சூழலையும் புதிய சவால்களையும் எதிர்கொள்ளும் போது மலேசியாவின் பன்முகத்தன்மையை ஒரு பலவீனமாக பார்க்கக்கூடாது என்று தேசிய ஒற்றுமை செயற்பாட்டாளர் தான்ஸ்ரீ லீலாம் தாய் தெரிவித்துள்ளார். இச்சவால்களை எதிர்கொள்வதில் வேற்றுமையில் உள்ள ஒற்றுமை நாட்டின் மிகப்பெரிய பலமாக தொடர்ந்து திகழ வேண்டும் என்று அவர் கூறினார். எனவே பல்லினம் வாழும் நாட்டில் பன்முகத்தன்மையை வலியுறுத்தும் கொள்கைகளுக்கு ஏற்ப அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று 2026 தேசிய நாள் சிறப்புரையில் அவர் வலியுறுத்தினார். இன்று புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்ட வான சாகசம் போது ஓங்கி ஒலித்த குரல் வானில் வட்டமடித்த இராணுவ வானூர்திகளுக்கு வழிகாட்டியது. அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரான மேஜர் டினேஷ் நிக்கோலஸின் கம்பீர குரல் ஒட்டுமொத்த மலேசியர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. போர் விமானங்கள் வானில் வட்டமடித்து சாகசம் செய்வதை விளக்கி அது மக்களால் உணரப்படும் வகையில் அவர் செய்த வர்ணனை இன்று புத்தராஜயா சதுக்கத்தை அதிரச் செய்தது. 2015 முதல் அரச மலேசிய வான்படையில் சேவையாற்றி வரும் மேஜர் டினேஷ் 2019 நடைபெற்ற லீமா வான் கண்காட்சியில் வர்ணனையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இத்துறையில் கால் பதித்ததாக வர்ணாமாவிடம் தெரிவித்தார். மலேசியர்களாக பிறந்த அனைவருமே அன மலேசியா என்றாலும் ஆகஸ்ட் 31 நாள் பிறப்பவர்கள் மட்டுமே அன மர்டேகா என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தின் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் தாய் நாட்டின் வரலாற்றுடன் இணைந்திருக்கும் சிறப்பான நாளாக தேசிய நாள் மர்டேகா குழந்தைகளுக்கு திகழ்கிறது. இவ்வளை தேசிய நாளன்று பிறந்த நாள் கொண்டாடுவது தமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் ஸ்லாங்கூரைச் சேர்ந்த சுபாய்டா பிந்தி அப்துல் மஜீத்.
1: கண்டிப்பா என் பிறந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எவ்ரி இயர் என்னை சேர்ந்தவங்க எல்லாமே என் கூட இருப்பாங்க. காரணம் ஒவ்வொரு ஆண்டும் பொது விடுமுறை. நாங்க கம்பத்துல இருக்கும் போது எங்க அம்மாட்ட நான் எப்பயுமே கேட்பேன், அம்மா கப்பல்லாம் நிறைய பறக்குது என்ன விஷயம்ட்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுமா பப்ளிக் ஹாலிடே மர்டேகா நாளு, அப்படி அதான் கவர்மெண்ட் வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப ப்ரௌடா இருக்கும், என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னமோ கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளை இல்லையா இருக்கும். இன்ன வரைக்கும் யார் என்னோட பிறந்த நாள் கேட்டாலும் அவங்க என்ட சொல்றது வந்து அண்ணா மர்டேகான்னு சொல்லுவாங்க. டெண்டர்ல இருந்து இன்ன வரைக்கும் வேலைக்கு போறேன், எனக்கு 51 இயர்ஸ் ஆச்சு. எனிபடி என்ன புதுசா தெரிஞ்சவங்க என் பர்த்டே தெரிஞ்சிச்சுன்னா வா அண்ணா மர்டேகான்னு தான் சொல்லுவாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்.
0: இதனிடையே தமது மகளை ஆகஸ்ட் 31 நாள் ஈன்றெடுத்த அழகான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் இந்து மலர் விஜயன்.
2: உண்மையிலே நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்க முதல்ல மருத்துவர் கொடுத்த தேதி வந்து செப்டம்பர் முதல் வாரம். ஆனா என் கனவு ரொம்ப எதிர்பார்த்த ரொம்ப ஆசைப்பட்டாரு. இந்த தேசிய நாள் அன்னைக்கு பிறந்த நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரியே என் குழந்தை வந்து ஆகஸ்ட் 31 பிறந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னாக்கா மருத்துவமனை வெளியில எல்லாரும் வந்து மர்டேகா தேசிய நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்கும் போது என் குழந்தையோட கதறல் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வா இருந்துச்சு. அந்த நேரத்துல பிறந்த வைக்கிறது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் என் குழந்தை வந்து தேசிய நாள் அன்னைக்கு பிறந்திருக்குன்னு.
0: மேலும் இந்து மலரின் மகளான 6 வயது எஸ்மெரால்டா இவானா எரிக் தேசிய நாளன்று பிறந்த நாளை கொண்டாடுவது தமக்கு பெருமை அளிப்பதாக கூறினார்.
3: ஆகஸ்ட் 31 தேதி நம் நாடு சுதந்திரம் பெற்ற நாள். என் பிறந்த நாளும் நம் நாட்டின் சுதந்திர நாளும் ஒரே நாளில் வருவது எனக்கு ஒரு அழகான பரிசு. ஒவ்வொரு வருடமும் என் பள்ளியில் தேசிய நாள் கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: ஆகஸ்ட் 31 நாள் பிறந்த மலேசியர்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்தை ஆர்டிஎம் வானொலி செய்தி பிரிவு உரித்தாக்கிக் கொள்கிறது. நேபாளத்தின் ரசுவா பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் கத்மாண்டுவில் திரவமாக்கப்பட்ட எரிவாயு எல்பிஜி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் எல்பிஜி கலன்கள் அடித்துச் செல்லப்பட்டதுடன் போக்குவரத்தும் விநியோக பாதைகளும் சேதமடைந்தன. இதனால் ஏற்கனவே நிலவி வந்த எரிவாயு தட்டுப்பாடு மேலும் கடுமையடைந்துள்ளது. பெருவெள்ளமும் நிலச்சரிவுகளும் ரசுவா, நுவாகோட், டாரிங், கவுரே, கத்மாண்டு பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளை அழித்ததுடன் சீனாவின் யோரோங் எல்லை பகுதியையும் பாதித்தன. தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகியவை செப்டம்பர் 7 முதல் 11 வரை நடத்தவுள்ள கூட்டு கடற்படை பயிற்சி வடகொரியாவுக்கும் வட்டார நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக பியோங்யாங் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜேஜு தீவுக்கு கிழக்கையும் தெற்கே பன்னாட்டு நீர்நிலையிலும் மேற்கொள்ளப்படும் அந்த பயிற்சி தற்காப்பு நோக்கத்தை கொண்டது என்று தென்கொரியா கூறுகிறது. அமெரிக்கா தொடர்ந்து வடகொரியாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறிய பியோங்யாங், டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வடகொரியாவுக்கு எதிரான தனது பகைமை கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என சாடியது. செயற்கை நுண்ணறிவு துறையில் ஏற்பட்டுள்ள அதிகப்படியான முதலீடு சரியுமாயின் உலகளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் இடர் உள்ளது என்று இங்கிலாந்து வங்கி ஆளுநரும் நிதி நிலைத்தன்மை வாரிய தலைவருமான ஆண்ட்ரூ பெய்லி கூறினார். G20 நிதி அமைச்சர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அதிக மதிப்பீடுகள், கடன் சார்ந்த முதலீடுகள், AI நிறுவனங்களுக்கு இடையில் அதிகரித்து வரும் முதலீடுகள் சந்தை வீழ்ச்சியை தீவிரப்படுத்தக்கூடும் என அவர் எச்சரித்தார். மேலும் அமெரிக்கா ஈரான் போரால் ஏற்பட்ட ஆற்றல் அதிர்ச்சிகளும் சந்தை நிலையற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் என்றும் பெய்லி தெரிவித்தார். ஈராரத்து 26 மகா கண்காட்சி நேற்று வரை 6 மில்லியன் ரிங்கின் விற்பனை பதிவு. குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு கூடுதலாக 1 பில்லியன் ரிங்கிட் குறுங்கடன் வழங்கும் நடைமுறை துரிதப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: வரலாற்றில் இன்று
5: 1957 இன்றைய நாளில் கோலாலம்பூர் மிரடேகா அரங்கில் 1957 மலையா கூட்டரசு உடன்பாட்டின் அடிப்படையில் மலையாவின் சுதந்திரத்தை பிரதமர் துங்கு அப்துல் ரஹமான் அறிவித்தார். இச்சுதந்திர அறிவிப்பை சுமார் 20,000 பொதுமக்கள், மலாய் ஆட்சியாளர்கள், காமன்வெல்த் நாடுகள், வெளிநாடுகளின் பேராளர்கள் நேரில் கண்டுகளித்தனர். விழா நிறைவில் துங்கு அப்துல் ரஹமான் மிரடேகா என 7 முறை முழக்கமிட்டார். அங்கு கூடியிருந்த மக்கள் அதனை மிகுந்த உற்சாகத்துடன் எதிரொலித்தனர். அதேவேளை மலையா கூட்டரசின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நெகாராக்கோ தேசிய கீதம் முதல் முறையாக இசைக்கப்பட்டது. 101 மரியாதை வேட்டுகள் கிளப்பப்பட்டன. சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட ஒரு புதிய நாட்டின் புதிய சகாப்தத்தை இந்த அறிவிப்பும் நிகழ்ச்சியும் அடையாளப்படுத்தின.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்கராவுடைய 3வது வசனத்தில் பயபக்தியாளர்களுக்கு 3 தன்மை இருக்கிறது என்று அல்லாஹு சொன்னான். முதல் தன்மை, மறைவானதை நம்புவார்கள். 2வது, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். 3வது, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு எதை நாம் வழங்கினோமோ அதிலிருந்து அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சூரத்துல் பக்கராவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹு சொன்னான். பயபக்தியாளர்கள் அல்லாஹு தங்களுக்கு வழங்கிய செல்வத்தை பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவு செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வார்கள். சூரத்துல் பக்கராவுடைய 274வது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அல்லதீன யுஃமினூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி ஸிர்ரன் வஅலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். சிலர் தங்களுடைய செல்வங்களை இரவிலும் பகலிலும் செலவு செய்வார்கள். அதே போன்று ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுடைய இறைவனிடம் மகத்தான கூலி அவர்களுக்கு இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களின் மீது எந்த கவலையும் எந்த பயமும் இல்லை என்று அல்லாஹு சொல்கிறான். எந்த கவலையும் எந்த பயமும் இல்லை என்று சொன்னால், மரணத்தை பற்றி அவர்களுக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இருக்காது. அதே போன்று மரணமாக கூடிய சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களை விட்டு செல்கின்றோமே என்ற கவலையும் பயமும் இருக்காது. அவர்கள் உள்ளத்திலே தெளிவாக ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்வான் என்ற உறுதியோடு பயமில்லாமல் மரணத்தை அவர்கள் தழுவார்கள். அல்லாஹு தாலா இந்த அடியார்களுக்கு வழங்கிய அந்த செல்வங்களை மக்களுக்கும் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்வதை அல்லாஹு தாலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதற்கு ஜகாத் என்று சொல்லுவார்கள். ஜகாத் என்றால் தான் சம்பாதித்த பொருளில் இருந்து 2.5% ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு உண்டான பொருளாக இருக்கிறது. அந்த ஜகாத்தை வழங்கி பொருளுக்குண்டான வணக்க வழிபாடை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த ஜகாத்தை அல்லாஹு ஏன் கடமையாக ஆக்கினான் என்பதற்குண்டான 7 காரணத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, பொருள் செல்வம் என்பது மனிதனுக்கு விருப்பமானது. பொருளால் ஒரு சக்தி மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது. பொருளை மனிதன் விரும்பக்கூடியவன், அந்த பொருளால் மனிதனுக்கு சக்தி கிடைக்கிறது என்று ஒவ்வொரு மனிதரும் நம்புகிறார்கள். அல்லாஹுவின் நெருக்கத்தை பிரிக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டித்தான் பொருளை நீ ஈட்டினாலும் சரி, அந்த பொருளை வைத்து அல்லாஹுடைய நெருக்கம் உனக்கு கிடைப்பதற்கு ஜகாத்தை நீ கொடு என்று அல்லாஹு தாலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். 2வது, செல்வம் அதிகரிக்கும் பொழுது இதயத்தில் கடினத்தன்மை என்பது உண்டாகுகிறது. அதன் காரணமாக ஆணவம், அகங்காரம், பெருமை, அடுத்தவர்களை இழிவாக நினைப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மனிதனிடத்தில் வந்து விடுகிறது. மேலும் இன்னும் பொருளை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசைகள் அதிகமாகி விடுகிறது. அப்படி ஆசைகள் அதிகமாகும் பொழுது தவறு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஆசையை கட்டுப்படுத்த, இதயத்தை மிருதுவாக இரக்கம் உள்ளதாக ஆக்குவதற்காக அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஜகாத்து வழங்குவதன் மூலம் அந்த மனிதருடைய இதயம் மிருதுவாக ஆக்கப்படுகிறது. மிருக உணர்ச்சி ஆசைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து 3வது, உடல் சார்ந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது போல் பொருள் சார்ந்த வணக்கத்தையும் மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். நான்காவது, ஏழைகளின் உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். தமிழிலே சொல்லுவார்கள், மகிழ்வித்து அடுத்தவர்களை வாழவை என்று சொல்லுவார்கள். நாம் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்வித்து வாழ வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஐந்தாவது, செல்வந்தர்களுக்கு ஒரு அச்சம் என்பது இருக்கும். அதிகமான செல்வத்தை அவர்கள் சேர்த்ததின் காரணமாக இந்த செல்வம் நம்மை விட்டும் அகன்று விடுமோ அல்லது திருட்டு போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு ஏற்படும். அந்த அச்ச உணர்வை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எந்த

அவருக்கே அபிவிருத்தி தரக்கூடிய அடிப்படையில் ஆக்கிவிடுகின்றான். ஆறாவது, பொருளை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எந்த மனிதர் அதிகமான பொருளை சம்பாதித்து அதிகமான பொருளை சேகரித்து வைத்திருக்கிறாரோ அவர் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். 2.5% அடிப்படையில் ஜகாத்தை கொடுக்காமல் அந்த பொருளை வைத்திருந்தால் அவருடைய பொருள் அசுத்தமாகி விடுகிறது. அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஜகாத்தை கொடுத்து விட்டால் அவருடைய எல்லா பொருளும் தூய்மை அடைந்து விடுகிறது. அடுத்து 7, அவருடைய செல்வத்தில் அபிவிருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அதிகாலையிலும் 2 மலக்குகள் இறங்கி, இறைவா உன் பாதையில் செலவு செய்பவருக்கு உயரிய பரக்கத்தை தருவாயாக என்று ஒரு மலக்கு துவா செய்வார். மறுமலக்கு, இறைவா எந்த மனிதர் அதிகமான செல்வங்களை வைத்துக் கொண்டு உன்னுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவரை நீ அழித்து நாசமாக்கி விடுவாயாக என்று துஆ செய்வார். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தாலா நமக்கு செல்வத்தை வழங்கி இருக்கின்றான். அதைத்தான் சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்தின் கடைசியிலே சொல்கிறான், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்யட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான். அல்லாஹு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து நாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். மேலும் அந்த வசனத்தில் நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் தர்மம் கொடுக்கட்டும், ஜகாத்து கொடுக்கட்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கிறான். இதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுப்பதும் ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுக்காமல் இருப்பதும் அவனுடைய கையிலே இருக்கிறது. உதாரணத்திற்கு 2 மனிதர்கள் ஒரே வியாபாரத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். 2 மனிதர்களும் சமமாக முயற்சிகள் செய்கிறார்கள். 2 மனிதர்களும் கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு வெற்றி இருக்கிறது, ஒருவருக்கு வெற்றி இல்லை. காரணம், அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு வெற்றியை தருகிறான். யாருக்கு வெற்றியை தர நாடவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை தருவதில்லை. ஆக அல்லாஹுதான் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வழங்குகிறான் என்பதை மனதில் உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அல்லாஹு தாலா யாருக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் நடுநிலையாக வாழ வேண்டும். அவர்களிடத்தில் சில தன்மைகள் நிச்சயமாக வரக்கூடாது. உதாரணத்திற்கு 6 தன்மைகள் என்பது வரக்கூடாது. 1, என்னால் தான் அனைத்து செல்வங்களும் வந்தது என்ற ஒரு தன்மை வரக்கூடாது. நீங்கள் முயற்சி செய்தீர்கள், அதை தந்தது அல்லாஹுதான் என்று உங்களுடைய மனதிலே வர வேண்டும். எல்லாம் என்னால் வந்தது என்ற அகந்தை என்பது வரக்கூடாது. 2, அல்லாஹுவை மறந்து பெருமை அடித்தல் என்பது இருக்கக்கூடாது. அல்லாஹு வழங்கிய செல்வங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தாமல் அவனை மறந்து அடுத்தவர்களுக்கு முன்னிலையில் நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு பணக்காரன் என்று பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹு நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் அனைத்து செல்வங்களையும் இல்லாமல் ஆக்க முடியும். அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கடுமையான முறையிலே நாம் வைக்க வேண்டும். அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது. அடுத்து 3, இபாதத் வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கக்கூடாது. யாரிடத்திலே அதிக செல்வம் இருக்கிறதோ அவர்கள் வணக்க வழிபாடு செய்வதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். வணக்க வழிபாடு செய்வதற்கு முக்கியத்துவம் தராமல் வேலைதான் முக்கியம், ஓய்வு இருந்தால் தொழுது கொள்ளலாம், ஓய்வு இருந்தால் மற்ற விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. வேலைகளுக்கு நடுவில் வாங்கு சொல்லப்பட்டால் அந்த தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். அடுத்து 4, மற்றவர்களை ஏளனமாக நினைக்க கூடாது, மற்றவர்களை இழிவாக நினைக்க கூடாது. தன்னை விட அடுத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் நினைக்க கூடாது. அல்லாஹு தாலா இன்று நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைத்திருக்கிறான், நாளை அவர்களை அல்லாஹு வாழ வைப்பான் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். 5, தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. வேலை செய்பவர்கள் தனக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி கடுமையாக நடந்து கொள்வது என்பது மோசமான ஒரு பழக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் எவர் கடுமையாக நடந்து கொள்கிறாரோ அவரை கீழாக ஆக்கி, எவர் கடுமையாக நடந்து கொள்ளப்பட்டாரோ அவரை மேலாக உயர்த்தி வாழ வைக்க முடியும். அதன் காரணமாக நாம் எப்பொழுதும் கடுமையான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது.
ஆறாவது உறவினர்களை உதாசீனப்படுத்த

0: கூடாது. நம்மிடத்தில் செல்வம் இருந்தால் அதற்காக வேண்டி நம்முடைய உறவுகளிடத்தில் செல்வம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்களை உதாசீனப்படுத்த கூடாது. உறவுகளை ஆதரிக்க வேண்டும். உறவினர்களுக்கு செல்வங்களை நாம் வழங்கி அவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ வேண்டும். அவர்களை கஷ்டப்படுத்தி நாம் வாழக்கூடாது. அவர்களை மகிழ்வித்து நாம் வாழக்கூடிய சமயத்தில் நம்முடைய செல்வங்களில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். அதே போன்று எந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா செல்வங்களை வழங்கவில்லையோ, எவரை சிரமத்தோடு வாழ வைத்திருக்கிறானோ, அவர் பேணிக்கையான முறையிலே இருக்க வேண்டும். அல்லாஹு நம்மையும் உயர்வாக வாழ வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு யப்ஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை விசாலமாக வழங்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை விசாலப்படுத்துகிறான். யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து கொள்ள வேண்டும், சுருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை குறைத்து விடுகிறான். இதன் காரணமாக நாம் செல்வ நிலையிலும் சரி, ஏழ்மை நிலையிலும் சரி, அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா யாருக்கு செல்வத்தை குறைத்து விட்டானோ அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் அல்லாஹுவிடத்திலே முறையிட்டு துஆ செய்து முயற்சி செய்தால், நல்ல நம்பிக்கையோடு இருந்தால் அவர்களையும் செல்வத்தில் உயர்வாக அல்லாஹு வாழ வைப்பான். அல்லாஹு தஆலா யாருக்கு செல்வங்களை வழங்கவில்லையோ, எவர் சிரமப்படுகிறாரோ, அவரிடத்தில் இருக்கக்கூடாத சில தன்மைகளையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். முதலாவது, யாரிடத்திலே செல்வம் இல்லையோ அவர் பெருமையாக நடக்கக்கூடாது. செல்வம் இருப்பதை போன்று பெருமை எடுத்து நடக்கக்கூடாது. இல்லாதவர்கள் சாதாரணமான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியதுதான். செல்வம் தன்னிடத்தில் இருப்பதை போன்று நடித்து காட்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, அல்லாஹுவை செல்வம் இல்லாதவர்கள் திட்டக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை இப்பொழுது வழங்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வழங்குவான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். செல்வம் இல்லாவிட்டால் என்ன? அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், மற்ற விஷயங்களை தந்திருக்கின்றான் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அடுத்து மூன்றாவது, எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்று அலையக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நான்காவது, பணத்தை தேடுவதற்காக ஹராமான வழியில் செல்லக்கூடாது. ஐந்தாவது, பிச்சை எடுக்க கூடாது. ஆறாவது, செல்வந்தர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் அது அவர்களுக்கு வழங்கியது என்று நினைத்து நமக்கும் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆக இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு எதை வழங்கினானோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வித்து நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: நின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

சுரேஷ் ரோகன் மற்றும் சர்மிளா சிவகுரு குரலில் அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். அடுத்ததாக லாரன்ஸ் உசை இசையில் ஷான் வரிகளில் லாரன்ஸ் உசை அவர்களை பாடிய பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். சில உள்ளூர் பாடல்களை கேட்க போறோம். அதற்கு பிறகு 10 மணிக்கு மேல உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க. இப்ப வாங்க லாரன்ஸ் உசை அவர்களுடைய பாடல்களை நாம கேட்டு வரலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்து ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டுட்டு இருக்கோம். இதற்கிடையில உங்களுக்கு சின்னதா ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்ரிக்கா விடுமுறை முடிஞ்சிருச்சு, ஆனா சாலை போக்குவரத்து இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுதுன்றது நமக்கே தெரியும் இல்லையா. பிளஸ் வெளியிட்டுள்ள தகவலின் படி பாத்தீங்கன்னா, இந்த மெட்ரிக்கா மற்றும் பள்ளி விடுமுறை காலகட்டத்துல நெரிசல் அதிகமாக இருக்கும் நாட்கள்ல ஒரு நாளைக்கு 22 லட்சம் வாகனங்கள் வரை நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த திகதிகள்ல வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 4 தொடங்கி செப்டம்பர் 7 வரையிலும் மீண்டும் போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 33 இடங்கள்ல ஸ்மார்ட் லீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதனை வந்து செயல்படுத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போக்குவரத்து நெரிசலை விட முக்கியமானது நம்முடைய பாதுகாப்பு தான். மலேசியாவில் சராசரியாக ஒவ்வொரு 50 வினாடிகளுக்கும் ஒரு சாலை விபத்து ஏற்படுத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால எந்த ஒரு சமயத்திலையும் எந்த ஒரு அவசரத்திலையும் பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலை நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிறோங்க. சரி, அடுத்ததாக துரோகம் அப்படின்ற பாடலை கேட்க போறோம். சைக்கோ மந்த்ரா கொண்டு வராங்க, வாங்க பாடலை கேட்டு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நேபாளத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் மலேசிய சிறப்பு தேடி மீட்கும் குழு ஸ்மார்ட்டை களமிறக்க மலேசியா கத்மாண்டுவின் அனுமதியை கோரியுள்ளது. இதனை வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தமது நேபாள சகா ஷீஷர் கனாலிடம் தொலைபேசி உரையாடலின் போது கூறினார். குறிப்பாக தொடர்பு கொள்ள இயலாத மலேசியர்களை கண்டறியும் முயற்சிகள் குறித்து அவர்கள் பேசினர். கத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்துக்கு நேபாள அரசாங்கம் வழங்கிய உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் நன்றி தெரிவித்தார். முதன்மை உணவு பொருளின் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய நாட்டின் தன்னிறைவு விகிதம் SSR குறைந்தது 80 விழுக்காட்டிற்கு உயர்த்த வேண்டும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சபு தெரிவித்தார். தேசிய உணவு உத்தரவாதத்தின் அடிப்படையில் 60 விழுக்காட்டிற்கும் குறைவான SSR விகிதம் இன்னும் போதுமான அளவு வலுவானதாக இல்லை. எனவே உள்ளூர் அரிசி உற்பத்தியை அதிகரிக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுவதாக அவர் கூறினார். சுகாதார அமைச்சுக்கு கூடுதலாக 350 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதன் மூலம் மொத்த ஒதுக்கீடு தற்போது 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. இது மின் மருத்துவ பதிவு AMR அமைப்பை செயல்படுத்துவதை விரிவுபடுத்தவும் துரிதப்படுத்தவும் அமைச்சுக்கு உதவும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா கலிமந்தானில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் வெப்ப புள்ளிகளின் எண்ணிக்கை 7377 உயர்ந்துள்ளது. முன்னதாக அவ்விண்ணிக்கை 3553 இருந்ததாக தேசிய பேரிடர் தடுப்பு நிறுவனத்தின் தரவு தகவல் தொடர்பு மைய இடைக்கால தலைவர் பெர்தோன் பஞ்சாய்தான் கூறினார். இவ்வளை ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் குறைந்தது 13500 கடுமையான சுவாச நோய் தொற்று பாதிப்புகள் பதிவானதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு. உயர்கல்வி கழகங்களுக்கான விளையாட்டு போட்டி. மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நீளம் தாண்டும் போட்டியில் தேசிய விளையாட்டாளர் ஆண்ட்ரி அனுரா அனுவார் 7.78 மீட்டர் தூரம் தாண்டி சாதனை படைத்துள்ளார். ஆண்ட்ரி அனுராவின் வெற்றி நாட்டின் 12 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மற்றும் ஜிதேஷ் கொண்டு வரும் பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசிக்கலாம். ஃபீனிக்ஸ் டாசன் வரிகளில்

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குது பக்கத்து ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: ஆச்சு.
1: அதான் கொண்டுட்டிய.
2: நான் வெளியூர்ல இருந்தேன். நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பாக்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
3: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

கண்டு மயங்கி விட்டேன் அப்படின்ற இனிமையான பாடல் கிரிஷ் கே நமக்காக கொண்டு வந்திருந்தாங்க. சரி, செப்டம்பர் 1 முதல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பூடி மடானை திட்டத்தின் கீழே மாதாந்திர அடிப்படை ஒதுக்கீடு 200 லிட்டரிலிருந்து மீண்டும் 300 லிட்டராக உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் தகுதியுள்ள பூடி மடானி ரோன் 95 மற்றும் பூடி மடானி டீசல் பயனாளர்களுக்கு தானாகவே அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுடைய செயலிகள்ல வந்து இது சரி பார்த்து கொள்ளலாம். அதனால சுமார் 1,60,00,000 பயனர்கள் மானிய விலையில் ரோன் 95 பெட்ரோலை பெறுறாங்க. இவங்களுக்கு இது உதவியா இருக்க கூடும் அப்படின்ற தகவலையும் நம்ம அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்ததாக சாய் சுதன் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வர்மன் இளங்கோவன், ஸ்ருதி சிறுமாறன் மற்றும் சுதனேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். அந்த பாடலை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. வீண் பாத்திரை படத்துல இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இப்போ அடுத்ததாக பாத்தீங்கன்னா டேடி ஷாக் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக கொண்டு வர போறோம். ஒரு மெல்லிசியான பாடல் வாங்க கேட்கலாம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். அடுத்த மாதம் 16ஆம் நாள் கொண்டாடப்படும் 2026 மலேசிய நாள் ஏற்பாடுகள் தற்போது இறுதி திட்டமிடல கட்டத்தை எட்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்கான கூட்டம் செப்டம்பர் 5ஆம் நாள் நடைபெறும் என அவர் கூறினார். தெலங்கானாவில் 956 மடானி ரஹ்மா விற்பனை திட்டங்களை மேற்கொள்வதற்கு உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு மூலம் அரசாங்கம் மானியமாக 65.6 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 1.2 மில்லியன் மக்கள் இத்திட்டம் மூலம் பயனடைந்துள்ளதாக அமைச்சின் மாநில இயக்குநர் முகமது முஃப்சிலால் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி இதுவரை நடத்தப்பட்ட இத்திட்டங்களின் மூலம் 1,297,766 ரிங்கிட் வரையிலான விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணி நிலவரப்படி சபாவின் 4 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிக அதிகமாக கொத்த கினபாலுவில் காற்று மாசு குறியீடு IPU 154 உள்ளது. கிமானிசில் IPU 152 கனிங்காவில் 103 தாவாவில் 102 சண்டகானில் 81 பதிவானதாக மாநில சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் நூர் ரஷிதா முகமது கசாலி தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் திறந்த வெளியில் எரியூட்டுவதை தவிர்க்கும்படி அவர் அறிவுறுத்தினார். நேபாளத்தில் நிகழ்ந்த கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்க சிங்கப்பூர் மனிதநேய உதவிகளையும் பணியாளர்களையும் அனுப்பவுள்ளது. நேபாளத்தின் கோரிக்கையின் பேரில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதில் நிபுணத்துவம் பெற்ற சிங்கப்பூர் காவற்படை SPF அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் அரசாங்கம் தனது மனிதநேய உதவிகளை வழங்குவதில் நேபாள அரசாங்கத்துடன் தொடர்ந்து அணுக்கமாக பணியாற்றும் என்று அமைச்சு கூறியது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்கள் ஹோர்மோஸ் நீரிணையில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்வு கண்டுள்ளன. பிரான் கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 91.21 அமெரிக்க டாலராக உயர்ந்தது. இது 3.5 வெள்ளக்காட்டு அதிகரிப்பை குறிக்கிறது. வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் விலை 3.4 வெள்ளக்காடு உயர்ந்து கலனுக்கு 86.28 அமெரிக்க டாலராக உள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம உள்ளூர் பாடல்கள், கொஞ்சம் பழம்பாடல்கள், ஆனா உள்ளூர் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில நீங்களும் ஏதேனும் பாடல்களை கேட்க போறீங்கன்னா எங்களுக்கு தாராளமா அழைத்து சொல்லலாம். இப்ப தொடக்கமாக டி என் மாரியப்பன், திருவரசு மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

இன்றைக்கு பழம்பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம உள்ளூர் பழம்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ரே சண்முகம், எம் மரியா மற்றும் ருஃபினா கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதாஸ் இசையில் டாக்டர் வி பூபாலன் வரிகளில் ராமச்சந்திரன் அவர்கள் பாடிய அழகிய தமிழி அப்படின்ற பாடலை தான் நாம கேட்க போறோம். ராமச்சந்திரன் அவர்கள் நமக்கும் அழைத்து பேசியிருக்காரு சில முறை. அவரோட பேசிய போது அவருடைய பயணம் எவ்வளவு நீண்ட கால பயணம் அப்படின்றதை நாங்களுமே உணர்ந்தோம். கூடிய விரைவில் அவர் வந்து நம்முடைய மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு போடு நாங்களுமே காத்திருக்கோம். சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகிய தமிழி அப்படின்ற பாடலை நாம கேட்டு வரலாம்.

காலகட்டத்தில் வெளிவந்தது. அந்த ஆல்பம்ல இருந்துதான் இந்த பாடல்கள் எல்லாமே வெளிவந்தது. சரி, அடுத்ததாக சின்னண்ண பெரியண்ண பாடல் அலிகேட்ஸ் குழுவினர் கொண்டு வரும் பாடலை கேட்க போறோம். அதனை தொடர்ந்து செந்தாளம் பூவை அப்படின்ற ரீ சண்முகம் அவர்களுடைய பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பழம் பாடல் தொகுப்பு, அதிகமா ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம கேட்கிற பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாடலையும் சேர்த்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள். ஒரு பழ வியாபாரியிடம் வந்த ஒருவர் பழங்கள் என்ன விலை என்று கேட்டார். வியாபாரி வாழைப்பழம் கிலோ 10 வெள்ளி, ஆப்பிள் பழம் 20 வெள்ளி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கே இன்னொரு பெண்மணி வந்தார். அவரும் பழம் என்ன விலை என்று கேட்க வியாபாரி வாழைப்பழம் கிலோ 5 வெள்ளி, ஆப்பிள் பழம் கிலோ 10 வெள்ளி என்று சொன்னார். அதை கேட்டதும் அந்த பெண்மணி அல்ஹம்துலில்லா என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர், தன்னிடம் விலை அதிகமாக சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு மட்டும் குறைந்த விலை சொல்கிறீரா என்று கோபப்பட்டு வியாபாரியிடம் பேசத் தொடங்கினார். எதுவும் பேச வேண்டாம் என கண்களால் வியாபாரி சைகை செய்தார். அந்த பெண்மணி தன்னிடமிருந்த தொகையை கொடுத்து பழங்களை பெற்றுக்கொண்டு, அல்லாஹுக்கே நன்றி, என்னுடைய குடும்பத்திற்கு இது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லிய வண்ணம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அப்பெண்மணி சென்ற பின்னர் வியாபாரி அந்த மனிதனை பார்த்து, சகோதரரே, கோபித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. நான் அல்லாஹுடன் வியாபாரம் செய்கிறேன். அந்த பெண்மணி தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து ஆதரவற்ற 4 குழந்தைகளை பராமரித்து வருகிறார். அவர் யாரிடத்திலும் உதவி கேட்க விரும்பவில்லை. நானும் பல முறை அவருக்கு உதவி செய்ய விரும்பினேன், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே நான் யோசனை செய்து அவரின் தன்மானத்திற்கு ஊறு விளைவிக்காமல் மறைமுகமாக அவருக்கு உதவ 4 மடங்கு விலையை குறைத்து விற்பனை செய்கிறேன் அவருக்காக என்றார். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த பெண்மணி வாரத்துக்கு ஒரு முறைதான் என்னிடத்தில் வியாபாரம் செய்வார். ஆனால் அவர் என்னிடம் வியாபாரம் செய்யும் நாட்களில் மட்டும் எனக்கு 4 மடங்கு லாபம் கிடைக்கும், எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் என்றார். இதை கேட்ட அந்த மனிதரின் கண்கள் கலங்கியது. அந்த வியாபாரியின் தலையில் பாசத்தோடு முத்தமிட்டார். அன்பானவர்களே, பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள், வானத்தில் இருப்பவர் உங்கள் மீது கருணை காட்டுவார் என்பது நபிமொழி. உண்மையில் பிரதிபலனை எதிர்பாராமல் அல்லாஹ்விற்காக ஒருவரின் தேவைகளை நிறைவேற்றும் போது உள்ளத்தில் ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது, அனுபவித்தவர்களால் தான் உணர முடியும். அருமையான சகோதரர்களே, தேவையுடையவர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் முகத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலும் ஏற்படுவதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள். பரந்து விரிந்த இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலனம் செய்பவன் அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே. அவன் எல்லோருக்கும் பொதுவானவன், எந்த தேவையும் இல்லாதவன். அதே நேரத்தில் தேவைகளை தாண்டி தன்னை நாடி வரும் அடியார்களின் தேவையை நிறைவேற்றும் தாயுள்ளம் கொண்டவன். அவன் மாபெரும் கருணையாளன். அவனிடம் இருகரம் ஏந்தி கேட்டால் இல்லை என்று சொல்லாதவன். அல்லாஹ் அளவற்று அருளாளன், நிகரற்று அன்புடையவன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரனாவான். அவனுக்கு இவன் அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். எவர் தம் சகோதரரின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹுவும் ஈடுபட்டிருக்கிறான். எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகின்றாரோ அவரது மறுமை நாளின் துன்பத்தை அல்லாஹுவும் நீக்குகிறான் என்கிறது அல்லாஹுவின் தூதருடைய நபிமொழி. நம்மில் பலர் வசதி வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம், சிலருக்கு அந்த நிலை இல்லாமல் இருக்கலாம். இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. அவ்வாறு ஒரு முஸ்லிம் சக முஸ்லிம்களின் தேவையை கருணையுடன் நிறைவேற்றினால் அல்லாஹ் அவரது தேவையை நிறைவேற்றுகிறான். நாம் ஒருவருக்கு ஒருவர் கருணை காட்டுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்களை ஓர் உடலைப் போன்று நீ காண்பாய். உடலின் ஓர் உறுப்பு சுகமீனமடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன என்று நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே மற்றவர்களை கருணை கண்கொண்டு பார்ப்போம், இறைவனின் அருளை பெறுவோம். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா நாளை பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
0: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் மன்யாரான் ஜாக்கிம். நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.
3: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனை தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

pepper lama, tau kau poci, tulak kaba lama, tau kau poci.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. இன்றைய பாடல் தொகுப்பு கிருபாசினி நடராஜன்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காண அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு மின்னல் எஃப்எம்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. மங்கள இசை.

வரிசை வரிசை என அழகு காவடிகள்

0: தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேற்று மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்த தேசிய தின கொண்டாட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு பின்னால் அயராது உழைத்த அனைத்து தரப்பினருக்கும் தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். டத்தரன் புத்ராஜயாவிற்கு கோலாகலமாக வருகை தந்த அனைத்து மலேசியர்களுக்கும் வீடுகளிலிருந்து இந்த கொண்டாட்டத்தை கண்டு களித்த லட்சக்கணக்கானோருக்கும் சிறப்பு நன்றி என்றவர் கூறினார். முதன்மை உணவுப் பொருளின் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய நாட்டின் தன்னிறைவு விகிதம் SSRஐ குறைந்தது 80% உயர்த்த வேண்டும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். அதனையடுத்து வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் போதுமான உணவு விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் தேசிய நெல் மற்றும் அரிசி சார்ந்த சூழல் அமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றவர் கூறினார். வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் தேடி மீட்கும் பணிகளில் உதவ மலேசிய சிறப்பு தேடி மீட்கும் குழு ஸ்மார்ட் படையை அங்கு அனுப்ப மலேசியா அந்நாட்டு அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஷிசிர் கனால் உடனான தொலைபேசி உரையாடலின் போது அது குறித்து தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். நேபாளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 903 அதிகரித்துள்ளது. 4247 பேரை இன்னமும் காணவில்லை என அந்நாட்டு அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. நேற்று காலை நிலவரப்படி மனித உடல்களின் சிதைந்த பாகங்கள் உட்பட 903 உடல்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டன. வட இந்தியாவில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் சிக்கி குறைந்தது 11 பேர் பலியானார்கள். இவர்களில் எண்மர் சிறார் என காவல்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி பகுதியில் நிகழ்ந்த அந்த பயங்கர வெடிப்பில் அத்தொழிற்சாலைக்கு அருகில் இருந்த ஏராளமான வீடுகள் தரைமட்டமானதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளே அதிகம் என ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ரஷ்ய நிதியமைச்சர் ஆந்தோன் சிலுவனோவ் அமெரிக்கா தலைமையில் நடைபெற்ற G20 நிதி தலைவர்கள் கூட்டத்திற்கு எதிர்பாராத வகையில் நேரில் வருகையளித்தார். 2022 தொடங்கிய யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பின் முதல் முறையாக அக்கூட்டத்தில் ரஷ்ய நிகராளியாக அவர் கலந்து கொண்டது கடும் கண்டனத்திற்கு வித்திட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலை மணி ஆறாகி நான்கு நிமிடங்கள். இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேர்களே, இன்று நமது தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் நீங்கா இடம் பிடித்து அவர்களுடைய உதவியாலும் அவருடைய சிந்தனையாலும் வாழக்கூடிய ஒரு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் நம்மை பெற்றெடுத்த அன்னையும் தந்தையும் தான். அவர்களுக்கு இடமளித்ததை போன்று உலகத்தில் யாருக்கும் நாம் இடமளிக்க முடியாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் கேட்பதுண்டு. அப்படி ஒரு நாள் கேட்கின்ற பொழுது, அல்லாஹிற்கு மிக பிடித்தமான செயல்கள் என்ன யார சொல்லல்லா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது சொன்னார்கள், முதல் முதலாக நேரம் வந்துவிட்டால் தொழுது கொள்ள வேண்டும். அதாவது தொழுகின்ற நேரம், ஐந்து நேரங்கள் இருக்கிறது அல்லவா, நாள் ஒன்றுக்கு அந்தந்த நேரத்தில் தான் அந்தந்த தொழுகை தொழ முடியும். அந்த நேரம் வந்துவிட்டால் உடனே தொழுதுவிடும். இதுதான் அல்லாஹிற்கு மிக பிடித்தமான ஒன்று. இதற்கு அடுத்தது என்ன யார சொல்லல்லா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்றார். உலகத்திலேயே எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்காது. நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், நான் வளர்ப்பேன், நான் அமுது ஊட்டுவேன், நான் தான் அந்த குழந்தைக்குண்டான அத்துணை சேவைகளை செய்வேன் என்று மனம் வந்து முன்னின்று செய்யக்கூடிய ஒரே ஒரு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் அன்னை தாய்தான். அதற்கு அடுத்து தான் தந்தை என்பதை பார்க்க முடியும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், அன்னையின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது.

அன்பானவர்களே, அரபிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதற்கு காரணம் பார்த்தால், தாய் எந்த நல்ல வழியில் போக வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்களோ அவ்வழியில் சென்றால் போதும், அவ்வழி சொர்க்கத்திற்கு சென்றடைகின்ற வழியாய் காட்டி கொடுக்கும் என்பதே பொருளாகும். அந்த நல்ல வழிதான் தாய் காட்டுகின்ற வழியாக இருக்க வேண்டும். அந்த தாய் காட்டுகின்ற வழி அல் குர்ஆன் அல் ஹதீஸ் காட்டுகின்ற வழியாக இருக்க வேண்டும். இந்த வழியிலே நாம் சென்றால் சொர்க்கத்தில் சென்று விடலாம். நம்மில் பலர் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பெற்ற கடனிற்கு அவர்கள் செய்தார்கள், நம்முடைய விருப்பத்திற்கு நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே பல முரண்பாடுகளையும் கொண்டு வந்துவிடும். ஏனென்றால் மனித இனத்திற்கும் மற்ற இனத்திற்கும் ஒரு வேறுபாடு இதில் இருக்கிறது. மற்ற உயிர்வாழ் இனங்கள் எல்லாம் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்கு பிறகு தன்னை பெற்றெடுத்த அன்னை என்றோ தாய் என்றோ திரும்பி பார்ப்பதும் கிடையாது. இவர்கள்தான் தன்னை பெற்றவர் என்று சில ஆண்டுகளுக்கு பிறகு அறியவும் முடியாது. இது மற்ற உயிர்வாழ் இனத்திலே இருக்கின்ற குணப்பாடு. அதே குணம் நம்மிடத்தில் இருந்தால் அவைகளுக்கும் நமக்கும் மத்தியில் என்ன வேறுபாடு, சிந்திக்க வேண்டுமல்லவா? இந்த வேறுபாடுதான் மனித இனத்தை உயர்த்தி காட்டுகிறது. பெற்றெடுத்தவர்களை பெற்றெடுத்த மக்கள் அவர்கள் உயிர் உள்ளவரை என்னென்ன முறையில் நடந்து கொள்வது சிறப்பாக இருக்குமோ அந்த முறை நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனித இனத்துடைய உயர்ந்த பண்பாடு. அதனால்தான் அருள்மறையில் அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொடுப்பான், அல்லாஹை மட்டும் நீ வணங்க வேண்டும், அதற்கு அடுத்து உன்னுடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று. தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன அடுத்த இடத்திலேயே பெற்றோர்களுக்கு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறான். அப்படியென்றால் வணக்க வழிபாட்டிற்கு அடுத்தது பெற்றோர்கள்தான். இதை நாம் சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் பெற்றோர்களை ஏதோ நினைத்துக் கொண்டு முதியோர்கள் இல்லத்தில் கொண்டு போய் தங்க வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே உருவாகிவிட்டார்கள். 10 பிள்ளைகள் அல்லது 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தன்னுடைய குழந்தைகளை 1-2 வேறிடத்தில் யாரிடத்திலாவது ஒப்படைத்திருக்கிறார்களா, அல்லது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்று யாரிடத்திலா கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. பெற்றெடுத்த அத்துணை குழந்தைகளையும் அவர்களே வளர்த்தெடுத்தார்கள். அவர்களுக்குரிய உடை, உணவு, கல்வி அத்தனையும் வழங்கினார்கள். ஏன், இன்னும் சொல்ல போனால் திருமண வாழ்க்கைக்கு பெண் தேடியும் கொடுத்தார்கள். ஆனால் பரிதாபம், பெற்றெடுத்த அன்னையையும் தந்தையும் முதியோர் இல்லத்திலே தங்க வைத்து வாரதோறும் பார்த்துத்தான் வருகிறேன், அவர்களுக்குரிய செலவினை கொடுத்துத்தான் வருகிறேன் என்று சொல்லி தன்னைதானே நியாயப்படுத்துகிறார்கள். அது எந்த வகையில் நியாயம்?

அன்பிற்கேன் இவர்களே, ஒருவருக்கு சொர்க்கம் கிடைப்பதும் நரகத்திற்கு செல்வதும் பெற்றோர்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் தான் இருக்கிறது என்பதையும் கூட அருமை நபிகளார் அவர்கள் தன்னுடைய அமுத மொழியிலே நமக்கு தந்திருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது சில காலங்கள், அந்த வாழ்க்கை சிறந்த முறையில் இருக்கும் என்பது தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்ற வழி. அதே நேரத்திலே வளர்த்த பிள்ளைகள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதையும் கடமையில் கொண்டு வளர்க்க வேண்டும். பெற்றோர்களும் அவர்களுக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும், நல்ல அறிவினை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அன்னைக்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய அவர்கள் தவறமாட்டார்கள். நான் பெற்றெடுத்து விட்டேன், எப்படியும் போகட்டும் என்று அன்னையும் தந்தையும் இருந்தால் பிற்பட்ட காலங்கள் முன்னர் சொன்னதை போன்றுதான் எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை பெற்றோர்களுக்கு வந்துவிடும். ஆகவேதான் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் மறந்துவிடக்கூடாது, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் மறந்துவிடக்கூடாது. இரு சாரார்களையும் இஸ்லாம் ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருக்கிறது. சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் நல்ல பெயர் சூட்டுங்கள், நல்ல அறிவை புகட்டுங்கள், பருவ வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று சொல்வார்கள். மற்றொரு பொன்மொழி நமக்கு தருகிறது, பருவ வயதை அடைந்து திருமணம் முடிக்காமல் இருந்து அவர்கள் தவறு செய்து விடுவார்களேயானால் அந்த தவறுக்கு உண்டான குற்றத்தை பெற்றெடுத்த தந்தையை சாரும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அமுத மொழியில் நமக்கு தருகிறார்கள். எனவே மிக கவனம் தேவை. பிள்ளைகளும் பெற்றோர்களும் சமுதாயத்துடைய இரு கண்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாது. வாழ்ந்தால் சமுதாயம் சீர்படும், சமுதாயம் சரியாக இருக்குமானால் நாடும் வளம் பெறும், உலகமே சிறப்புற நமக்கு கிடைக்கும் என்ற நன்னோக்கத்தில் வாழ்வோமாக. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இரு சாரார்களுக்கும் நல்லுதவி புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இன்னல் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. வணக்கம் புவனா.
1: வணக்கம் தேவிகன். வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புதிய நாள்ல சந்திக்கிறோம்.
0: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விடுமுறை எல்லாம் எப்படி இருந்தது? இன்னும் முடியல, தொடர்கிறது. ஆனா மூன்று நாள் கொடுக்கப்பட்ட விடுமுறை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் நல்லபடி அப்படி உற்சாகமா இன்றைக்கு வேலைக்கு திரும்பி இருக்கின்றோம்.
1: நீங்க இப்ப வானொலி கேட்டு இருந்தாலும் ஒரு சின்ன கருத்தோடு இன்றைய வணக்கம் இன்னல் ஆரம்பிக்க போறோம்.
0: இப்ப எப்போதுமே ஒரு விதை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளதானே புதைக்கப்படுது. அந்த நொடி வந்து அந்த விதை மட்டும் நினைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு எதுவுமே நடக்காது. அந்த விதை தான் பாத்தீங்கன்னா துளிர் விட்டு மேல வந்து ஒரு நாள் மரமாகி சில வருடங்கள்ல இல்ல சில மாதங்கள்ல கூட நமக்கு வந்து ஒரு பெரிய நிழல் தரக்கூடிய ஒன்றாக மாறுது. பல வகைகள்ல நமக்கு நன்மையை கொண்டு வருது.
1: புதைக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும், ஆனா அதோட வேலையை அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்த முயற்சியில வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பலனே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து வெற்றியை நோக்கி எதிர்பார்த்து போய்கிட்டே இருப்போம்.
0: நான் அப்ப கொஞ்சம் பரிசோதிச்சுக்கோங்க, சரியா தான் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்றத விடம் இன்றைய பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போது. செவ்வாய்க்கிழமையை நல்லபடியா கொண்டுட்டு போறதுக்கு வணக்கம் மின்னல் ஆரம்பமாகிவிட்டது. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 15 நாள், 2026 செப்டம்பர் 1 செவ்வாய்க்கிழமையில் முருகன் போற்றி பாடலோடு இன்றைய நாளை நல்லபடியா தொடங்கிடலாம்.
2: குமரனை பார்த்து

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ஹை நீ ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, முதலில் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க. உடம்பு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க வச்சுட்டு இப்ப ஒரே இடத்துல இருந்து நம்ம ஜோகிங் செய்வது மாதிரி போஸ்டரை வந்து நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது உங்களோட முட்டியை இடுப்ப அளவுக்கு தூக்கி மறுபடியும் கீழே இருக்கணும். அப்ப நம்மளோட முட்டி இரண்டும் லெப்ட் அண்ட் ரைட் தொடர்ந்து இது வந்து கொஞ்சம் வேகமா நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்துல கண்டிப்பா முத ஸ்டார்ட் பண்றவங்க நிச்சயமா வந்து கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இத ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு செட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 45 ஒரு நிமிடம் வரைக்கும் நீங்க இதை செய்யலாம். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ஒர்க் அவுட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: என்னென்ன செய்திகள் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம்.
1: தொடக்கமாக மலேசிய நண்பன் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி,
0: புத்ராஜயாவில் கோலாகல தேசிய தின விழா, நாட்டின் 69வது தேசிய தின கொண்டாட்டம் நேற்று புத்ராஜயா மிரண்டிகா சதுக்கத்தில் விமரிசையாக நடைபெற்றது. இது குறித்த விவரங்கள் புகைப்படங்களோடு ரொம்ப அழகான காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன.
1: அதனையடுத்து மக்கள் ஓசியில் வந்திருக்கிற செய்தி, மக்கள் திறன்கள் பெறுவதையும் சிறந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதையும் நாட்டின் வளர்ச்சியில் அவர்கள் பின்தங்கி விடாமல் இருப்பதையும் உறுதி செய்வதன் மூலம் சுதந்திரத்தின் அர்த்த மக்களின் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்று துணை பிரதமர் சொல்லியிருக்கிறார்.
0: அடுத்தது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, நேபாள வெள்ளப்பேரிடர் குறித்த விவரங்கள் எல்லா இடங்களிலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் நேபாள் வெள்ளம் குறித்து நம்முடைய ஸ்மார்ட் குழுவை அங்கு அனுப்புவதற்கு அனுமதி கோரப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். இதையடுத்து வெளியுறவு அமைச்சு இந்த தேடப்பட்டிருக்கும் மலேசியர்களுடைய குடும்பத்தை சந்தித்து விளக்க கூட்டம் ஒன்றையும் நடத்தியிருக்காங்க.
1: இதனையடுத்து இன்றைய செய்தி அப்படின்னு சொல்ல போனா, சுக்மா போட்டியில வெற்றி பெற்றதன் காரணமாக சிலாங்கூர் மாநிலத்தில் இன்று பொது விடுமுறை அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. ஆக சிலாங்கூர்ல வேலை செய்யறவங்க வாழ்றவங்க வேலை செய்யறோம்.
0: சிலாங்கூர் அரசு பணியாளர்களுக்கு இன்று விடுமுறை. தனியார் பணியாளர்கள் வந்து அவங்களுடைய நிறுவனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஓவர் டைம் எடுத்துக்கலாம், இல்ல வேற எப்படியாவது அவங்க வேற மாதிரி எல்லாம் கொண்டு போக.
0: பொது விடுமுறை எல்லாம் வரும்போது எல்லாருக்கும் விடுமுறை அப்படின்னு இருக்கும். நேத்து அந்த மாதிரி,
1: சரி
0: இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்துக்கு விடுமுறை. உங்க மனநிலை எப்படி இருக்கு? போனா வரும்போது எப்படி இருந்துச்சு?
1: என்ன பண்றது, நம்மளுக்கு வேலை முக்கியம் இல்லையா? ஆனா என் ஊரே அமைதியா இருக்கு, நான் ஒண்டி புறப்பட்டு வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி.
0: அதை பத்தி பேசலாமா? நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு. அவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க, நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம் இன்னைக்கு அப்படின்னு தோணுது அவங்களுக்கு.
1: அதே மாதிரி சிலாங்கூர் வாசிகள் யார் யாரெல்லாம் இன்றைக்கு மன பாரத்தோடு வேலைக்கு புறப்படுறீங்க? தலைநகர்ல வேலை செய்யலாம், நீங்க மாநிலங்கள்ல வேலை செய்யலாம், உங்க ஊரே அமைதியா இருக்கானா, நீங்க வேலைக்கு புறப்பட்டு
0: இந்த ரெண்டு ஊர்ல இருந்தா மட்டும் தான் இந்த சூழல் இருக்கும். சரி, கூப்பிடுங்க 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8. இப்ப ஏன் கேள்வி, வேலைக்கு போனாங்களான்றதுதான்.
0: பள்ளி விடுமுறை வேற,

காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு வீட்டில் அம்மாவும் மகனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு முழுவதும் இருட்டாகிவிட்டது. உடனே அம்மா மகனிடம் சொன்னாங்க, கண்ணா அந்த மெழுகுவத்தியை ஏற்று. சிறுவன் ஒரு தீக்குச்சியை உரசினான், ஆனால் காற்று அதை உடனே அணைத்து விட்டது. மீண்டும் ஒரு தீக்குச்சியை உரசினான், அதுவும் அணைந்து போய்விட்டது. இப்படி பல முறை முயற்சி செய்த போது தீக்குச்சி பெட்டியில் கடைசியாக ஒரே ஒரு தீக்குச்சி மட்டுமே மீதியாக இருந்தது. அதை பார்த்து அம்மா சொன்னாங்க, கண்ணா இந்த கடைசி தீக்குச்சியிலாவது மெழுகுவத்தியை ஏற்றுவாயா? இந்த முறை சிறுவன் நிதானமாக யோசித்தான். ஜன்னல்களை மூடினான். காற்று வராத மாதிரி பார்த்து கொண்டான். பிறகு மிகுந்த கவனத்துடன் அந்த கடைசி தீக்குச்சியை உரசி மெழுகுவத்தியை வெற்றிகரமாக ஏற்றினான். மகிழ்ச்சி அடைந்த அவன், அம்மா பாருங்க நான் மெழுகுவத்தியை ஏற்றிவிட்டேன் என்றான். ஆனால் சில வினாடிகளில் ஜன்னலை திறந்து வைத்திருந்த காற்று மீண்டும் வந்து மெழுகுவத்தியை அணைத்து விட்டது. அதை பார்த்து அம்மா புன்னகைத்து சொன்னாங்க, கண்ணா நம்மில் பல பேருக்கு கடைசி வாய்ப்பு வரும்போது இருக்கும் கவனம் முயற்சியும் முதல் வாய்ப்பு வரும்போது இருப்பதில்லை. இந்த கவனம் உனக்கு முதல் தீக்குச்சியை உரசும் போது இருந்திருந்தால் இவ்வளவு தீக்குச்சிகள் வீணாயிருக்காது. நாமும் இவ்வளவு நேரம் இருட்டில் இருக்க வேண்டியது இல்லை. பிறகு அம்மா அவனிடம் சொன்னாங்க, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கடைசி வாய்ப்பு போல நினைத்து முயற்சி செய். அப்போது நீ முதல் வாய்ப்பிலேயே வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். இந்த வாய்ப்பு போனால் இன்னும் பல வாய்ப்புகள் வரும் என்று அலட்சியமாக நினைத்தால் கடைசியில் அணைந்த இந்த மெழுகுவத்தியை போல வாய்ப்புகளும் வாழ்க்கையும் நம் கையை விட்டு நழுவிவிடும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாய்ப்புகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும், ஆனால் அவற்றை மதிப்பது எல்லோருக்கும் தெரியாது. முதல் வாய்ப்புக்கு கொடுக்கும் முயற்சியே பல நேரங்களில் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு வாய்ப்பையும் சிறப்பாக பயன்படுத்துங்கள், மீண்டும் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. முதல் வாய்ப்பை கடைசி வாய்ப்பை போல மதிப்பவன் வாழ்க்கையில் அதிக வெற்றிகளை அடைவான். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: நண்பர்கிட்ட கேட்போம்.
1: உங்களுக்கு
2: வந்து இந்த மாதிரியான தேர்வுகள் கொடுத்திருக்காங்க.
0: சரி, அப்ப இன்னைக்கு ஸ்லாங்கூர்ல வந்து வங்கிகள் எல்லாம் திறந்திருக்கும்.
1: ஆமா, நான் வேலை செய்ய வங்கி திறந்திருக்கும், பெருமாள் வங்கி திறந்திருக்கேன். நம்ம வந்து ஜெயநகர ஃபாலோ பண்றதுனால திறந்திருக்கும்.
0: சரி, சக நண்பர்கள் எல்லாருக்கும் விடுமுறையா இருக்கும் இன்னைக்கு. உங்களுக்கு வேலை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது? கூடுதல் ஓட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போறாரு.
2: ஆமா, எது இருப்பு எது இருந்தாலும் பரவாயில்லங்க, மகிழ்ச்சியா இருப்போம்.
0: பிப்ரவரி முதலாம் நாள் வரும் இல்லையா, அன்னைக்கு பாத்துக்குவோம்.
2: ஆமா,
0: எல்லா விடுமுறையில
2: அப்ப பாத்துக்கிறவங்க எல்லாம் இருங்க.

0: பூடி 95 பூடி டீசலின் மாதாந்திர வரம்பு இன்று முதல் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெல் மற்றும் அரிசி சார்ந்த சூழலமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இலக்கிடப்பட்ட பெட்ரோல் உதவித்தொகை பூடி 95க்கான மாதாந்திர ஒதுக்கீடு இன்று 300 லிட்டருக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பூடி மடானி டீசலிலும் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலாக்கம் தகுதி பெற்ற அனைவரையும் உட்படுத்தியுள்ளதாக நிதியமைச்சு கூறியது. 100 லிட்டர் கூடுதல் பூடி டீசலுக்காக இன்னும் விண்ணப்பிக்காத தகுதியுள்ள தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் பூடி மடானி பக்கத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 16 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயணிட்டாளர் பயனடைவார்கள் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. நேற்று மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்த தேசிய தின கொண்டாட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு பின்னால் அயராது உழைத்த அனைத்து தரப்பினருக்கும் தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். அக்கொண்டாட்ட ஏற்பாடுகளின் போது ஆரம்ப கட்டம் தொடங்கி முடிவடையும் வரை அதில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள், பங்கேற்பாளர்கள், பாதுகாப்பு உறுப்பினர்கள், சுகாதார பணியாளர்கள், ஊடகத்தினர், தன்னார்வலர்கள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினருக்கும் அவர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார். டத்தரன் புத்ராஜயாவிற்கு வருகை தந்த அனைத்து மலேசியர்களுக்கும் வீடுகளில் இருந்து இந்த கொண்டாட்டத்தை கண்டு களித்த பல்லாயிரக்கணக்கானோருக்கும் சிறப்பு நன்றி என்றவர் கூறினார். இதனிடையே 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகள் தற்போது இறுதி திட்டமிடல் கட்டத்தை எட்டியுள்ளதாக டத்தோஸ்ரீ ஃபாமி குறிப்பிட்டுள்ளார். சரவா போனியோ கூச்சிங் மாநாட்டு மையத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கும் மலேசிய தினம் குறித்த ஆய்வு செய்வதற்கான கூட்டம் செப்டம்பர் 5 நடைபெறும் என அவர் கூறினார். முதன்மை உணவுப் பொருளின் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய நாட்டின் தன்னிறைவு விகிதம் SSRI குறைந்தது 80% உயர்த்த வேண்டும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முமத் சாபு தெரிவித்தார். தேசிய உணவு உத்தரவாதத்தின் அடிப்படையில் 60% குறைவான SSR விகிதம் இன்னும் போதுமான அளவில் இல்லை. எனவே உள்ளூர் அரிசி உற்பத்தியை அதிகரிக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுவதாக முமத் சாபு கூறினார். அதனையடுத்து வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு போதுமான உணவு விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் தேசிய நெல் மற்றும் அரிசி சார்ந்த சூழலமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றவர் கூறினார். வெள்ளப்பேரிடரில் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் தேடி மீட்கும் பணிகளில் உதவ மலேசிய சிறப்பு தேடி மீட்கும் குழு ஸ்மார்ட் படையை அங்கு அனுப்ப மலேசியா அந்நாட்டு அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஷிசிர் கனால் உடனான தொலைபேசி உரையாடலின் போது அது குறித்து தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முமத் ஹசன் தெரிவித்தார். ஆக அண்மைய தேடல் நடவடிக்கை குறிப்பாக நேபாள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு பின்னர் தொடர்பு துண்டிக்கப்பட்ட மலேசியர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் குறித்து ஷிசேருடன் விவாதிக்கப்பட்டதாக முகமது தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 903 அதிகரித்துள்ளது. 4247 பேரை இன்னமும் காணவில்லை என அந்நாட்டு அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. நேற்று காலை நிலவரப்படி மனித உடல்களின் சிதைந்த பாகங்கள் உட்பட 903 உடல்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் நிர்வாக செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. சிட்வான் பகுதியில் மிக அதிகமாக 272 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட வேளை கிழக்கு நவால்பாராசி பகுதியில் 207 உடல்களும் மேற்கு நவால்பாராசி பகுதியில் 151 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பெரும்பாலோரின் உடல்கள் பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கண்டெடுக்கப்பட்டன. இதுவரை 10451 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ஆற்றிய சிறப்புரையில் அறிவித்த 6 முதன்மை அறிவிப்புகள் மக்களின் அன்றாட தேவைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியதாக இருந்ததாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் நாகோர் மிங் தெரிவித்தார். இது மடானி அரசாங்கம் மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதை புலப்படுத்தும் அதேவேளை அந்த 6 முனைப்புகள் மக்களுக்கு நேரடியாக பலனளிக்கக்கூடியவை என்றவர் குறிப்பிட்டார். குறிப்பாக எரிபொருளுக்கான உதவித்தொகை, பள்ளிகள் சீரமைப்பு, சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான கடன் உதவி, சுகாதார வசதிகள், இலக்கவியல் ஆகியவை அவற்றுள்ளடங்கும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
0: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: வட இந்தியாவில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் சிக்கி குறைந்தது 11 பேர் பலியானார்கள். இவர்களில் எண்மர் சிறார் என காவல்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி பகுதியில் நிகழ்ந்த அந்த பயங்கர வெடிப்பில் அத்தொழிற்சாலைக்கு அருகில் இருந்த ஏராளமான வீடுகள் தரைமட்டமானதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளே அதிகம் என ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இச்சம்பவத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்ற தவறுவதால் இவ்வாறான தொழில்துறை விபத்துகள் அதிகளவில் நிகழ்வது வழக்கமாகும். இவ்வாண்டு மார்ச்சில் மேற்கிந்தியாவில் உள்ள ஒரு பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீயில் 17 பேர் பலியாகினர். ரஷ்ய நிதியமைச்சர் ஆண்டோன் சிலுவானோவ் அமெரிக்கா தலைமையில் நடைபெற்ற G20 நிதி தலைவர்கள் கூட்டத்திற்கு எதிர்பாராத வகையில் நீரில் வருகையளித்தார். 2022 தொடங்கிய யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பின் முதல் முறையாக கூட்டத்தில் ரஷ்ய நிகராளியாக அவர் கலந்து கொண்டது கடும் கண்டனத்திற்கு வித்திட்டுள்ளது. நேற்று காலை அவர் அமெரிக்க கருவூல அமைச்சர் ஸ்காட் பேசன்ட்டுடனும் சந்திப்பு நடத்தினார். உலகின் 20 பணக்கார நாடுகளின் அமைப்பான G20 கூட்டம் வட கேரலினாவில் உள்ள ஆஷ்வில்லில் உள்ள 2 நாள்களுக்கு நடைபெற்றது. வளர்ச்சியை உந்தச் செய்யும் அதேவேளை ஈரான் மீது மேலும் அதிகமான பொருளாதார அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கு வாஷிங்டன் முனைந்து வரும் நிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் வட்டாரத்தில் மீண்டும் அமைதியை மீட்டெடுப்பது தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷாரிஃபுடனும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் கலந்துரையாடல் நடத்தியுள்ளார். கிர்கிஸ்தான் பிஷ்கேக்கில் நடைபெற்ற 26th ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சநிலை கூட்டத்தின் ஊடே இந்த சந்திப்பு நடைபெற்றது. இச்சந்திப்பின்போது பாகிஸ்தான் அமைதி முயற்சிக்கான தனது கடப்பாட்டை முன்னிறுத்திய வேளை இந்தியா நெருக்கடிக்கான தீர்வு அரசு தந்திர ரீதியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியது. விளையாட்டுத் தகவல். அர்ஜென்டினா கார்பந்து அணியின் நட்சத்திர விளையாட்டாளர் லியோனல் மெஸ்ஸி பன்னாட்டு கார்பந்து அரங்கிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணி 2nd நிலை வெற்றியாளராவதற்கு உதவிய நிலையில் அவர் இம்முடிவை அறிவித்துள்ளார். இம்முடிவு மிகவும் கடுமையானது என்றாலும் அந்நாட்டின் தேசிய அணியை புதிய தலைமுறையினர் வழிநடத்துவதற்கான தருணம் வந்துவிட்டது என 39 வயது மெஸ்ஸி குறிப்பிட்டுள்ளார். 21 ஆண்டுகள் அர்ஜென்டினா அணிக்காக விளையாடியுள்ள மெஸ்ஸி 207 போட்டிகளில் 125 கோல்களை புகுத்திய பெருமையை கொண்டிருக்கிறார். அதேவேளை 2022 ஆண்டு அவ்வணி உலகக்கிண்ணம் வெல்வதற்கும் 2021 2024 அர்ஜென்டினா கோப்பா அமெரிக்கா கோப்பையை வெல்வதற்கும் மெஸ்ஸி பங்களித்துள்ளார். டென்னிஸ். அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டியை தொடக்கி வைத்த கார்லோஸ் அல்கரஸ் ரஷ்ய விளையாட்டாளர் ரோமன் சஃபியுலனை 6-4 என்ற புள்ளிகளுடன் நேரடி செட்களில் வீழ்த்தினார். கைமணிக்கட்டில் ஏற்பட்ட காயம் காரணமாக 4 மாத ஓய்வில் இருந்த பின் அல்கரஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பெற்றுள்ள முதல் வெற்றியாக இது அமைந்துள்ளது. நம்பிக்கை அளிக்கும் வகையில் மீண்டும் போட்டியில் களமிறங்கியுள்ள போதிலும் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன் சற்று தயக்கம் இருந்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார். பூடி 95 பூடி டீசலின் மாதாந்திர வரம்பு இன்று முதல் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெல் மற்றும் அரிசி சார்ந்த சூழல் அமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: வரலாற்றில் இன்று
5: 1956 ஆண்டு இன்றைய நாளில் திருத்தம் செய்யப்பட்ட 1956 ஆண்டு சுங்க சட்டத்தின் கீழ் லாபுவான் தீர்வையற்ற தீவாக அறிவிக்கப்பட்டது. இதன் வழி பெட்ரோலியம் பெட்ரோலிய பொருள்கள் தவிர அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து பொருள்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டது. வர்த்தகத்தையும் சுற்றுலாத்துறையையும் ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுள் ஒன்றாக இந்த வரியில்லா தீவு நிலை ஏற்படுத்தப்பட்டது. போருக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட சுதந்திர துறைமுக லாபுவான் இயற்கையான ஆழ்கடல் துறைமுகமாகவும் புரூனை வளைகுடா வட்டாரத்துக்கான சரக்கு பரிமாற்ற துறைமுகமாகவும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. லாபுவானை தவிர்த்து மலேசியாவில் மேலும் 4 தீர்வையற்ற தீவுகள் உள்ளன. கிடா லங்காவி, பஹாங் தியோமான், பேரா பங்கோர், ஜோஹோர் சத்து ஆகியவை அந்த தீவுகள்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my.

0: இனிய வணக்கம் அன்னை தமிழ் நாட்டில் இந்த மலேசியாவில் எல்லாருக்கும் நாங்கள் சொந்தம். ஏன்னா உங்களுக்கு பிடித்த இளமை புதுமை இனிமை மின்னல் நாங்கள். ரொம்ப நன்றி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. எப்படி இருக்கீங்க? விடுமுறையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு ஒரு புதிய நாள் புதிய மாதத்தை தொடங்குறோம். இன்றைக்கு செப்டம்பர் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை.
1: ஆமா, புதிய நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது செப்டம்பர் முதலாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் டிரெஸ் கோட் டே அப்படின்னு சொல்றாங்களாம். அதாவது வெள்ளை நிற ஆடை. சில பேருக்கு வந்து வெள்ளை நிறம் பிடிக்கும், வெள்ளை ஆடை எல்லாம் வாங்குவாங்க. சில பேர் அணியவே மாட்டாங்க. ஒண்ணு, அந்த வெள்ளை நிற அணியறதுக்கு எனக்கு தன்னம்பிக்கை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளை நிற ஆடையை தவிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா எனக்கும் வெள்ளைக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அப்படியே அழுக்காய்க்கிறவன், அப்படியே சாப்பிடும் போது எல்லாத்தையும் நானே மேல கொட்டிக்குவேன். வெள்ளை நேரத்துல சின்ன அழுக்குப்பட்ட அப்படியே தெரிஞ்சிடும்ல.
0: எனக்கு வெள்ளை ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே ஏதாவது புதுசா ஏதாவது தொடங்குறோம் அப்படின்னா நான் போய் தேர்ந்தெடுத்து வாங்குற நிறங்கள்ல வெள்ளைக்கு முன் உரிமை கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அந்த வெள்ளை கலர்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப அழகா தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஆமா, அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா நேர்த்தியா இருக்கும், இன்னைக்கு நீட்டா உடை அணிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த வெள்ளை நிறத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க.
0: ஆனா இதெல்லாம் இப்படி இருந்தாலும் வெள்ளை கலரை நான் தவிர்த்துருவேன், என்னால முடியாது. நான் வெள்ளை நீர சட்டை போட்டு இருந்தா போவேனா அன்னைக்கு நான் கறி சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேன்.
1: அப்புறம் என்ன கஞ்சி
0: தான் சாப்பிடுவீங்க? ஆமா, அது எதெல்லாம் வந்து மேல படாம இருக்குமோ அதுதான். ஏன்னா எப்படி இருந்தாலும் பட்டுறோமா, அதை வந்து நம்ம துவைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய பாடுபடணும். அதனால நான் தவிர்த்துருவேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டு வர வெள்ளை சட்டை போடுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பாங்க. ஏதாவது பட்டுட்டு அதை போய் துடைச்சிக்கிட்டு துவைச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கும் அப்படின்றீங்களா? கூப்பிடுங்க.
1: சரி, ஒரு சிலர் இருக்கலாம் தேவி. இப்ப நம்ம சொன்ன மாதிரி வெள்ளை நீர் ஆடைன்னா அவ்வளவு பிடிக்கும், வர்றவங்களும் இருப்பாங்க, அவங்க மனசு மாதிரி வெள்ளையா தான். அதே மாதிரி வெள்ளை நிற ஆடனா முடியாதுங்க. இந்த ரெண்டு விதத்துல நீங்க எந்த ராகம்
0: வாங்க கூப்பிடுங்க. சொல்லியா 3-2-2-8-2-5-7-3-3
1: 4-7-6-8
0: பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: தொடர்ந்து இணைந்திருக்கிறது.

0: வணக்கம். இன்னல் பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் வேலை தேடுபவர்களுக்கும் தங்கள் வேலையை மேம்படுத்த விரும்பும் இளைஞர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு முக்கியமான வாய்ப்பு பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழங்கும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம். இந்த தளத்துல வேலை தேடுபவர்களை சரியான நிறுவனங்களுடன் இணைக்கும் ஒரு தேசிய முயற்சி. அது இல்லாம தொழில் வழிகாட்டல், திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் நேர்முக தேர்வு தயாரிப்பு போன்ற முழுமையான ஆதரவையும் அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. இந்த தளத்தின் மூலம் ஒருவரோட திறமை, அவங்களோட அனுபவம் மற்றும் அவங்களோட ஆர்வத்திற்கு ஏத்த பொருத்தமான வேலை வாய்ப்புகளை அவங்களால கண்டறிய முடியும். மேலும் சில திட்டங்கள வாயிலாக நீங்க பாத்தீங்கன்னா, பயிற்சி முடிந்த பின் வேலை வாய்ப்புடன் இணைக்கும் வசதியும் இருக்கு. இதை வந்து ட்ரெயின் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது குறிப்பாக புதிய பட்டதாரிகள் அப்புறம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையை அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். சோ மொத்தத்துல பார்த்தா மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் என்பது வேலை தேடும் ஒரு தளம் மட்டுமல்ல, ஒரு நிலையான வேலையை உருவாக்க உதவும் ஒரு வழிகாட்டும் அமைப்பாகவே கருதப்படுது. இத பத்தின மேலும் தகவலுக்கு www.myfuturejobs.gov.my என்ற இணையதளத்துல நீங்க போயிட்டு பார்க்கலாம். அவர்களோட சமூக ஊடகங்க பக்கங்களையும் நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியம்.

0: ஆராத்யா சிக் ஸ்ரீராம் சின்மாய் பாடி இருந்த பாடல் மணிப்போ 7:30 ஆயிருச்சு.
1: சரி, இன்றைக்கு வெள்ளை நிற ஆடைக்கான தினம். அதனால இன்றைக்கு ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், அதாவது வெள்ளை நிற ஆடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெள்ளை நிறம்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா போடுறதுக்கு மட்டும்தான் பயம், அழுக்கு பட்டுருங்க சட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: வெள்ளை சட்டை போட போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இது எங்க இருக்கு?
0: அதுதான் நிஷா வந்திருக்காங்க பேசலாம்.
2: எனக்கு வெள்ளையும் கருப்பும் ரொம்ப பிடிச்சமான கலரு. வெள்ளை போடுறப்ப 1000 தடவை கூட யோசிப்பேன், கன்ஃபார்ம் அழுக்காக்கி
0: சர்வசாதாரணமா அப்படி எடுத்து கருப்பு போட்டுட்டு போற மாதிரி வெள்ளை முடியாது.
2: ஆனா எனக்கு பிடிக்கும், நேற்று கூட பாருங்க வெள்ளை கலர் போட்டேன், அப்படியே போட்டேன், ஆனா வீட்டுக்கு வரத்துக்கிட்டியா
1: விரும்பி அணிய மாட்டீங்க வெள்ளை நிறம். அது வெள்ளை நிற சாரியா இருக்கட்டும், இல்ல ஒரு பஞ்சாபி ஆடையா இருக்கட்டும், இல்ல அலுவலகத்துக்கா இருக்கட்டும், அந்த வெள்ளை நிறம் தேர்ந்தெடுப்பீங்களா?
2: தேர்ந்தெடுப்பேன், வாங்கி வைப்பேன், 2-3 கலர் வெள்ளை கலர் வாங்கி வச்சு, ஆனா போடுறதுக்கு யோசிப்பேன் ரொம்ப.
0: ஏதாவது பற்றுமா அந்த மாதிரி?
2: ஆமா.
1: இன்னைக்கு என்ன நிறம்?
2: இன்னைக்கு சிவப்பு. வேலைக்கு போறோம்ல, அதனால வேலைக்குலாம் ரொம்ப குறைவு வெள்ளை கலர் போடுறது
0: முடியாது. முடியாது இல்ல, நம்ம படுற அந்த அவசரத்துக்கும் ஓடுற வேகத்துக்கும் வெள்ளை எல்லாம் போட்டுட்டு நிதானமா இருக்க முடியாது.
1: அதுக்கெல்லாம் நேரம் இல்லங்க.
0: சரி சரி, பாத்து போங்க. எங்க நெரிசலா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? காலியா இருக்கா சாலை?
2: இன்னைக்கு சாலை காலியா தான் இருக்கு.
0: ஓ, மத்தவங்க எல்லாம் விடுமுறையில இருக்காங்க, நம்ம வேலைக்கு வந்திருக்கோம் பாருங்க. சரி பாத்து போங்க. நன்றிங்க. நிஷாவுக்கு வெள்ளை பிடிக்கும், ஆனா எங்க ஏதாவது பற்றுச்சுனாதான் கஷ்டமாயிரும்னு சொல்லி முடிச்சாங்க.
1: வெள்ளை நிற ஆடையை தவிர்ப்பதே இதுதான் காரணம், சட்டுன்னு அழுக்காயிருமே அப்படின்னு சொல்லி.
0: இதெல்லாம் தாண்டி சில பேர் வெள்ளை நிறம் மட்டும்தான் அவங்களுடைய உடையாக இருக்கும், வெளியெல்லாம் அலுவலகத்துக்கு தினம் தினம் வெள்ளை கலர்ல தான் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வருவாங்க, அந்த மாதிரி நபர்களுமே இருப்பாங்க.
1: சீருடை வேலை இடத்துல உள்ள யூனிஃபார்ம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல.
0: ஆமா,
1: சொந்தமா ஆடை வாங்கி அதை அணியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது
0: தினம் தினம் நீங்க வெள்ளை கலர்ல வரணும்னா முடியுமா? போன உங்களுக்கு ஏத்துக்கு
1: தினம் தினம் முடியும், ரொம்ப கஷ்டம். என்ன பாதுகாக்கிறதுக்கு எனக்கு பெரிய வேலையா இருக்கும்.

0: செப்டம்பர் மாதம் வந்துருச்சு, ஐயோ அதுக்குள்ளயா அப்படின்னு யோசிப்பீங்க. வாழ்க்கையை ஓட்டிட்டே நம்ம போயிட்டே இருப்போம். 8 மணிக்கு பிறகு அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம்.
1: பாட்டை கேட்ட உடனே செப்டம்பர்ல இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. சரி இப்ப வாங்க இன்னைக்குள்ள நாளுக்கு வருவோம்.
0: பிரேமா வந்திருக்காங்க, பேசுவோம் பிரேமா கிட்ட.
2: லைட்டான கலர் போடுறதுன்னா வெள்ளை கலர்ல போடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போடுறது. நீங்க சொன்ன மாதிரியே தான், எதாச்சும் சாப்பிட்டா சட்டையில பட்டா பயமா, அதனாலயே போடுறது பயந்துட்டு.
1: நம்ம எல்லாம் கறிய ஊத்தி சாப்பிடுறவங்க.
2: ஆமா அதனாலயே கொஞ்சம் பட்டுனாலே ஐயோ சட்டையில பட்டுருச்சு. இந்த பஞ்சா ஷர்ட் துப்புட்டா கூட ஒயிட் கலரா இருந்துச்சுனாலே போடுறது கொஞ்சம் முட்டுக்குள்ளதா இருக்குது.
1: ஆமாங்க,
2: அதனாலயே இப்ப எல்லாம் வந்து எந்த லைட் கலரா வெள்ளையா மட்டும் இல்ல, லைட்டான கலர் போட்டாலும் மீன் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நான் லைட்டான சட்டை போட்டுருக்க போ சாப்பிட வேணாப்போ.
1: பாருங்க மீன் கறி பிரச்சனை ஆயிருச்சு இப்போ. அதனால வெள்ளை அதிகமா நீங்க தவிர்க்கறீங்க, இந்த அழுக்கு ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான்.
2: அதனால மட்டும்தான். பட் வெள்ளை போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். வெள்ளை கலர் எடுத்தாலே நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க.
0: பரவாயில்ல, வெள்ளை மனசு உங்களுக்கு, அதனால நீங்க வெள்ளை போடலாம் கூட பரவாயில்ல. பிரேமா
1: இன்னைக்கு என்ன நிற ஆடை நீங்க?
2: தன்னம்பிக்கைக்கும்
0: ஒரு காரணம், அதை அழுக்கு பட்டுற
2: கூடாதுன்னு. மத்தபடி வந்து அந்த கலரை போட்டா நல்லா இருக்காதுன்னு இல்ல. அது எந்த கலர் போட்டாலுமே நம்மளுக்கு அழகா இருக்கும்.
0: நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை போட்டுட்டு போங்க. ஒரு நாள் முழுக்க பாதுகாக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க.
1: அதை பாக்குறதுக்கே பாதி நேரம் போயிரும்ல, இந்த வெள்ளை நேரத்தை பாதுகாக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு. சரி நன்றிங்க, நன்றிங்க, வணக்கம்.
0: பிரேமா மாதிரி நீங்களும் கூப்பிடுங்க. வெள்ளை நிறம் பிடிக்கும், ஆனா உடுத்துறதுனா கொஞ்சம் கடினம் எங்களுக்கு. அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலை ஆகுது
1: அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாக்கிறதே பெரிய வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நீங்க எப்படிங்க?
0: உங்க கருத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கோலமாவு கோகிலால கபீஸ் குபா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, அதை மையமா வச்சுதான் இந்த பாட்டை வந்து அருண் ராஜா வந்து வரிகள் எழுதியிருக்காரு. சில பேர் இது மலையாள பாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அவர் சொல்லிருக்காரு ஜிப்ரிஷ் பாட்டுங்க, எனக்கு மலையாள மொழி தெரியாது அப்படின்ட்டு. இந்த பாட்டு அனிருத்துடைய இசையில வந்திருக்கிற ஜெயிலர் 2 படத்துடைய முதல் பாடல் வெளியீடு கண்டிருக்கு. வாங்க கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 to September 6 காலை 10 to 10:30 மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
3: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
4: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
3: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
5: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
6: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
5: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
6: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
5: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க, எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
6: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
5: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
6: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
5: என்னாச்சு என்னாச்சு?
6: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
5: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
6: 5 நிமிஷமா?
5: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
3: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்.

0: வெளியிலும் சரி தூய்மையா இருக்கணும் அப்படின்றத காட்டக்கூடியதுதான் இந்த வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: அதனாலதான் இந்த வெள்ளையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஒரு நெய்யர் வந்திருக்காங்க, வெள்ளை பிடிக்கும் தாய் ரூபினிக்கு ஒரு வாரம் முழுக்க வெள்ளை கலர் மட்டும்தான் அணியணும் அப்படின்னா எப்படி
2: முடியாது? வெள்ளை கலர்னாலே பிடிக்கும், பயம்
1: தரப்படுறோம். அலமல்ல நிறைய இருக்கா இல்லையா?
2: ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன் இருக்கு, வாங்க மாட்டேன். எனக்கு பிடிச்சது மருந்து.
0: சரி, இப்ப வெள்ளை நிறம்னா அவசியம் எங்க அணிஞ்சிட்டு போவீங்க? கோயில் நினைச்சேன். ஆனா அங்கதானே இப்ப குங்கும படம் சந்தனம் படம்
2: இல்ல, நாங்க இதுக்கு பட்ஜெட் பண்ணணும்னா வெள்ளை நிறம் தான் அணியணும்.
0: ஓ, அதனாலயா?
2: தேவிகன் மூணா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்.
1: ஓ, அப்படியா?
0: சரிங்க, ரொம்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கணும் நீங்க.
2: தேங்க்யூ,
1: ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. எல்லார் சார்பிலையும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து.
2: தேங்க்யூ சோ மச்.
1: உங்க நாள் இன்னும் சிறப்பாக்கணும்னா ஒரு விஷயம் நாங்க பண்ணலாம். உங்களுக்கான விருப்ப பாடல ஒளியேற்றலாம். என்ன பாட்டு வேணும்
2: உங்களுக்கு? தேவிகனுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
1: தேவிகனுக்கா? சரி, உங்களுக்கு ஒரு வாழ்த்து பாட்டு. சரியா?
2: ஓகே, தேங்க்யூ,
1: நன்றி, நல்லபடியா கொண்டாடுங்க.

0: இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இதுக்கிடையில நீங்க எங்களுக்கு கூப்பிட்டு பேசலாம். என்ன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா,
1: ஆமா, இன்றைக்கு வெள்ளை நிற ஆடை இதற்கான தினம். இன்றைக்கு வெள்ளை நிற அணிந்திருந்தீங்கன்னா பெருமையா எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா, தூய்மை, ஒற்றுமை, புதிய தொடக்கம், சமநிலை, எளிமை, இதற்கான ஒரு அடையாளம் தான் வெள்ளை நிறமா பார்க்கப்படுது.
0: வாங்க கதைகள் பேச, நாங்களும் காத்துட்டே இருக்கோம்.

0: வெள்ளை உடுத்துவீங்களோ அப்படின்னு கேட்டிருந்தாலும் தேர்ந்தெடுப்பீங்களா அப்படின்னு.
1: ஆமா, அடுத்த ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க.
0: லட்சுமி,
2: ஓ நாங்க வெள்ளை
1: நினைச்ச அப்பவே அந்த துறையை சேர்ந்தவங்க கண்டிப்பா அழைக்கணுமே அப்படின்னு. ஆனா தாதியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி வெள்ளையும் இல்ல, சிலர் வந்து வேற வேற நிறத்துல அணியிறாங்கல்ல.
2: ஆமா, இதே பிரைவேட் செக்டர்ல இருந்தா அவங்க வெள்ளை நிறம் அணிய தேவையில்ல, அவங்க வேற வேற கலர்ல போடுவாங்க. ஆனா கவர்மெண்ட்ல போடும் போது வெள்ளை கலர் சட்டை தான் போடணும்.
0: எப்படி சமாளிக்கிறீங்க?
2: இடத்துல
1: ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். தாதியரா இருக்கிறதுனால.
2: ஆமா,
0: சரி நாங்களா வெள்ளனா வாஷிங் மெஷின்ல போடுவோம், அது துவைச்சு குடுத்துறோம். நீங்க எப்படி அதை துவைக்கிறீங்க?
2: அதான் கையில தான் துவைக்கணும். அதுக்கு தனியா குளோரெக்ஸ் எல்லாம் பாய்க்க முடியாது, அதுக்குன்னு வர்னிஷ் பாய்க்கணும், அதை ஊற வைக்கணும், ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து துவைக்கணும். அது எல்லா துணியோட சேர்த்து போட முடியாது.
0: சொல்லும் போது
1: இப்ப இந்த உங்களுடைய சீருடை வந்து இதை தயார் பண்றதுக்குன்னே உங்களுக்கு நேரம் எடுக்கும்ல? இந்த வெள்ளை நிறத்தை
2: ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி தான் இந்த சட்டை எல்லாம் துவைக்க முடியும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிக்கு வந்து மூணு உடை ஒரேடியா துவைச்சிட்டு அயன் போட்டு வச்சிருக்கணும்.
1: என்ன கேள்வினா, உங்களுக்கு வேலை அதனால அந்த வெள்ளை நிறம் சரியா? வேலை இல்ல, வெளிய போறீங்க இல்ல வேற எங்கயாவது சுத்தி பார்க்க போறீங்க, வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லையா?
2: எடுப்பேன், ஆனா ரொம்ப குறைஞ்சி.
1: விடுங்கடா ஆள, முடியாது என்னால.
2: உண்மை.
0: நல்லா சாப்பிடுங்க, ஓய்விடுங்க அப்பப்ப, சரியா?
2: ஓகே, நன்றி.
0: முக்கியமா எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க.
2: ஓ கண்டிப்பா.
1: நன்றி. நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேற்று புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்டம் வெற்றிகரமாக சிறப்பாக நடந்தேறுவதற்கு ஆதரவாக இருந்த அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தேசிய நாள் கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற அனைத்து படைப்புகளும் அணிவகுப்புகளும் சிறப்பாக இருந்ததாக அவர் கூறினார். சரவாக்கில் புகைமூட்டம் நீடிக்கிறது. இன்று காலை மணி 6:30 வரையில் அம்மாநிலத்தின் 5 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு ஆபத்தான கட்டத்தை எட்டியது. குறிப்பாக சரியானில் காற்று மாசு குறியீடு IPU 445 எட்டிய வேளை, சமரஹானில் அது 350 ஸ்ரீ அமானில் 334 கூச்சேங்கில் 366 பதிவாகியுள்ளது. தெலங்கானாவில் இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி ஆகஸ்ட் 31 வரையில் 956 மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்துக்கு அரசாங்கம் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சின் மூலம் 65.5 மில்லியன் ரிங்கெட் உதவித்தொகையை செலவிட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 1.2 மில்லியன் மக்கள் இத்திட்டம் மூலம் பயனடைந்துள்ளதாக மாநில KPDN இயக்குநர் மொமட் முஃப்சிலா தெரிவித்துள்ளார். நேபாள பெருவள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து சீன நாட்டினரும் வெற்றிகரமாக தொடர்பு கொள்ளப்பட்டிருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் திங்கட்கிழமை குறிப்பிட்டது. பிரேசிலின் இறைச்சி மற்றும் பிற விலங்கு பொருள்களின் இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்தி வைப்பதாக பிரசல்ஸ் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் விலங்கு சுகாதார விதிகளை கடைபிடிப்பதற்கான உறுதியை பிரேசில் வழங்கும் வரை அந்நடவடிக்கை அமலில் இருக்கும் என அது கூறியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 5 கொல்லப்பட்டனர். குடியிருப்பு அடுக்ககத்தை யூதப்படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் 2 பலியானதாக அல் ஷிவா மருத்துவமனை தெரிவித்தது. அதேவேளை மற்ற 3 தெல் அல் ஹவா பகுதியில் பொது போக்குவரத்து வாகனம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சர் தெரிவித்தது. ஒசாசுனா 1-0 என கெட்டாஃபேயை வென்றது. அதன் வெற்றி கோலை புடிமீர் முதல் பாதி ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தின் போது புகுத்தினார். இதனிடையே பார்சலோனா வலக்கானோவை 5-2 என தோற்கடித்தது.